0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: ஏமாற்றம் வழியை தந்தாலும் நல் வழியையும் காட்டும் வாழ்க்கைக்கு. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக ஏமாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஏமாற்றம் தான் சில நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய ஆசிரியராகவே மாறும். எப்படின்னா, நம்ம நம்பின ஒரு நண்பன் நம்மளை ஏமாற்றிருக்கலாம், நம்பிக்கை இருந்து வேலை கிடைக்காம போயிருக்கலாம், மனசுக்கு பிடிச்சது கைக்கு வராமல் போயிருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம மனசு உடஞ்சி போயிடும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிலாம் வந்து யோசிக்க தோணும். ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து திரும்பி பார்த்தா தான் புரியும், அந்த ஏமாற்றம் இல்லைன்னா இன்றைக்கி நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கன்னு. அதனால் வாழ்க்கையில் சில கதவுகளை மூடுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஐயோ நம்மளுக்கான கதவு மூடிடுச்சு அப்படின்னு நினச்சினேன் அப்படி நெகட்டிவாக கொண்டு போகாமல் நமக்கான நல்ல கதவுகள் கண்டிப்பாக திறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய சிலத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படிமா தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் ஓரளவுக்கு மறைஞ்சு தான் இருக்காரு, மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எது, சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் முதல் பாடலாக

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லித்தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மாம்பழக்கூழ் இருக்கு இல்லையா, அதோடைய உற்பத்தி இப்போ 2 லட்சம் டன் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கடந்த வருஷத்தில் 4 லட்சம் டன் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த வருஷம் 2 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. இது கடந்த ஆண்டை விட 2 லட்சம் டன் குறைவாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்டம் மாம்பழக்கூழ் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அந்த சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் ஒவ்வொரு வருஷமுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் மாம்பழங்கள் வந்துட்டு பழக்கூழ் உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த வருஷம் 8 லட்சம் டன் மாம்பழங்கள் அரைக்கப்பட்டு 4 லட்சம் டன் மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு சற்று தாமதமாக மாம்பழக்கூழ் அரைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னும், அதே மாதிரி கடந்த ஜூன் மற்றும் நடப்பு ஜூலையில் 3 முதல் 4 டன் மாம்பழங்கள் வந்துட்டு 1.5 லட்சம் டன் வரைக்குமே அரைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 லட்சம் டன் வரைக்குமே மாம்பழக்கூழ் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது உங்களுக்கு நம்ம செலுத்தல காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 46 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 46 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பூஷவரை 65 ரூபாய், கேரட் 110 ரூபாய், மாங்காய் 35 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 210 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அஸ்தம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக தில் திலீப்புடைய வாட்டர் ஒயிட் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: நீங்க பெரிய ஆளுங்க
1: மச்சி. தேவா ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற? அட சின்ன கப்பு தானே தேவா.
4: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
1: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
4: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
1: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
4: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
0: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நாளையிலிருந்து 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட போறாங்க நம்மளோட சேலத்தில் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து 18 வரப்போகுது இல்லையா, அதுக்காகவே 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. ஆடிப்பெருக்கு வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழக சேலம் கோட்டம் சார்பில் நாளையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி சேலம், பெங்களூரு, சென்னையின் கீழம்பாக்கம், ஓசூர், கோவை, திருப்பூர், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து இயக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சென்னையிலிருந்து சேலம், நாமக்கல், ஓசூர், தருமபுரி, மேட்டூருக்கு இயக்கப்படும். அதே மாதிரி சேலத்திலிருந்து சென்னை, மதுரை, சிதம்பரம், காஞ்சிபுரம், பெங்களூருக்கும், பெங்களூரில் இருந்து சேலம், திருவண்ணாமலை, திருச்சி, மதுரை, கோவை, ஈரோடு, திருப்பூர், ஓசூரில் இருந்து சேலம், சென்னை, புதுச்சேரி, கடலூர், திருச்சி, மதுரை, கோவை, திருப்பூர், நாமக்கல்ல இருந்து சென்னை, திருச்சியில் இருந்து ஓசூர், திருவண்ணாமலை மற்றும் ஈரோட்டில் இருந்து பெங்களூருக்கும் இயக்கப்படும் அப்படிமா சொல்லிருக்காங்க. அதுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முன்பதிவு மையம் அல்லது இணையதளம் இருக்கு இல்லையா, அதோடைய இணையதளம் மூலமாகவோ அப்படின்னா செயலி மூலமாகவோ நீங்கள் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 2-3 ஆகிய தேதிகளில் நாமக்கல் ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டுகளில் இருந்து 25 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னும், ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சேலம், தருமபுரி மற்றும் பிற ஊர்களில் இருந்து மேட்டூர், பவானி, கூடுதுறை, கொடுமுடி, மோகனூர், மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவில், பூலாம்பட்டி, கல்வடங்கம், ஒகேனக்கல், டி அம்மாப்பேட்டை, நீர்பத்துறை, கேபிஆர் அணைக்கட்டு, அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி, இந்த பகுதிகள் இடத்துலையுமே வந்துட்டு பயணிகளுடைய தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் வந்துட்டு இயக்கப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் உங்களுக்காக அசோக் சரனுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பில் மாணவர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நாடுவோர்கள் மற்றும் பொதுமக்கள் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் தனிப்பட்ட ஆவணங்களுக்கான மனித வளம் மேம்பாட்டு துறை சான்றளிப்பை நேரடியாக அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா www.omcmandpower.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மற்றும் 9566239685 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ 6379179200 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ 044225022267 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. www.omcmandpower.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் அப்படி இல்லைனா 9566239685 அப்படி இல்லைனா 6379179200 அதுவும் இல்லைனா 044222502267 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,155 ரூபாயாகவும் தங்கம் பவுன்றுக்கு 105,240 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 235 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போது 6 ரூபாயாக வந்தால் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போது அடுத்ததாக வந்துட்டு இப்போ முட்டையோடைய விலை இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மாறப்போகுதா அப்படிங்கிறதையும் வந்துட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்த்தா தான் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாகி இப்போ வெறும் 6 காசுகளாக இருக்குது, 6 ரூபாயா. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் ஜெகதீஷோடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி மூலமாக எப்பவும் இல்லாத வகையில் 12.52 கோடி யூனிட் மின்சாரம் மட்டும் கிடச்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் காற்றாலை மின் உற்பத்தி அளவில் இதுவரைக்கும் இல்லாத அளவால் நேற்று முன்தினம் 12.52 கோடி யூனிட்டுகள் வந்துட்டு அதிகரிச்சிருக்குது. தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் தற்போதைய நிலவரப்படி 9500 மெகாவாட் திறனில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களில் வந்துட்டு அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு மே மாதம் காற்றாலை சீசன் தொடங்கியிருக்கிறதுல இருந்து காற்றாலைகளில் தினமும் சராசரியாக 8 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தியாயிருக்குது. இது 27ஆம் தேதி 12.36 கோடி யூனிட்டுகளாக இருந்திருக்குது. இது வரைக்கும் இல்லாத வகையில் இந்த சீசனில் தான் காற்றாலைகளில் இருந்து தினமும் அதிக அளவில் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. அப்படின்னும் தமிழக மின் தேவையை பூர்த்தி செய்வதில் காற்றாலை மின்சாரத்துடைய பங்கு முக்கியமானதாக இப்போது மாறி இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு தகவலை தொடர்ந்து. அடுத்து நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.32 அடியாகவும் நீரிருப்பு 36.07 இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 54 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து வெறும் 54 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர் திறப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கிறதுனாலையும் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே அடுத்தடுத்து வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சோனா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதா என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, யஷ்வந்த்பூர் டு மங்களூர் வரைக்கும் நீங்க வந்துட்டு பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, யஷ்வந்த்பூர் டு மங்களூர் வார ரயிலுடைய இயக்கம் இப்போ ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே யார்ல மேம்பாட்டு பணிகள் மற்றும் பொறியியல் பணிகள் நடந்த காரணத்தினால ஆகஸ்ட் 2 நைட்டு 11:55 மணிக்கு புறப்படக்கூடிய யஷ்வந்த்பூர் டு மங்களூர் சென்ட்ரல் வார ரயில் ஆகஸ்ட் மாதம் 3 நைட்டு 8 கிளம்பும் அப்படின்னும், மங்களூர் சென்ட்ரல் இருந்து யஷ்வந்த்பூர் வார ரயில் ஆகியவை ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் 30-31 அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் ஆகஸ்ட் 1-2 லோகமானிய திலக் டு கோவை எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகஸ்ட் மாதம் 1-2-3 கோவை டு லோகமானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகியவை எலகன்கா ஓசூர் ஆகிய மாற்று வழித்தடத்தில் இயக்கப்படும் அப்படின்னும், பெங்களூர் கிழக்கு காட்மாண்டு கேஎஸ்ஆர் ஸ்டேஷன்கள் போகாது அப்படின்னும், மேலும் கேஎஸ்ஆர் ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய கன்னியாகுமரி டு பெங்களூரு ரயில் கோவை டு பெங்களூர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் பெங்களூரு டு எர்ணாகுளம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் கேஎஸ்ஆரில் இருந்து பையலஹள்ளி போகக்கூடிய அந்த ரயிலுமே வந்துட்டு வர ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் சீரநாயக்கன்பட்டி குகை வின்சென்ட் அம்மாப்பேட்டை அயோத்தியா பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1:30 முன்னாடி கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்படின்னு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. இதே மாதிரியே நான் வந்துட்டு இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எது, சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரனுடைய ஏஆர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா 5 திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல 5 கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த 5 கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து 5 கோயில்களையும் ஒரு நாள்ல அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளு.
0: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
2: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஞ்ஞானியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மத்திய அரசுடைய இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர், அதாவது AUIAC அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தில் இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, சயின்டிஸ்ட் 5, ஜூனியர் இன்ஜினியர் 2, நூலக உதவியாளர் 1 அப்படின்னு மொத்தமாக 8 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ, எம்எஸ்சி, பிஎல்ஐஜி அப்படிங்கிற இந்த கல்வி தகுதிகள் உள்ளவங்க உருவிக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 34 வயசு கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முகத் தேர்வு, இந்த 2 முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாய் கட்டணம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 4/8/2026 அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா iuac.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அவங்கள பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லணும் அப்படின்னுச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட மறக்காமல் சொல்லிவிடுங்க. வர 4/8/2026 அன்னைக்குள்ளார் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். iuac.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக ஒருத்தர் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா மோஹிதா மணி அவர்கள், ஏற்காடு பகுதியில் இருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மோஹிதா மணி. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே சம சூப்பரா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாள் மாதிரியே நீங்க எப்போ ஹாப்பியா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போற புள்ளாங்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9/7/8/7/0/107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற? அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: துணிகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ தூய்மை பணியாளர்களுக்காக நலத்திட்ட முகாம் வந்துட்டு நடந்திருக்குது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் கருப்பூரில் நேற்று அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் நடந்திருக்குது. டவுன் பஞ்சாயத்து தலைவர் செயல் அலுவலர் பிரகாஷ் தலைமை அவர்களை வந்து பிரகாஷ் அவர்கள் வந்து தலைமை வச்சிருக்காரு. டவுன் பஞ்சாயத்து தலைவி அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஓமலூர், கடையாம்பட்டி, அயோத்தியாப்பட்டினம், மல்லூர், பனமரத்துப்பட்டி, கருப்பூர், கண்ணங்குறிச்சி, வாழப்பாடி, வேலூர் ஆகிய டவுன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 270 தூய்மை பணியாளர்கள் அவர்களது குடும்பத்தினர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவர்களுக்கு ஆதார் பெயர் மாற்றம், ஜாதி சான்றிதழ் உட்பட 8 துறைகளில் முகாம் நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து இந்த ஈவெண்ட் நடந்திருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு வந்துட்டு தற்காப்பு கலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தற்காப்பு கலை அப்படிங்கிறது அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அவங்க வந்துட்டு கரையத்து இல்லை குங்ஃபு இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள் ஏதோ ஒரு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கும் சரி, இல்லை அவங்க எதாவது வெளியே போகும்போது அவங்களோட பாதுகாப்புக்காக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். முக்கியமாக வந்துட்டு இந்த சிங்கப்பின் அதிபடையுடைய நம்பர், அதுக்கப்புறமா வந்துட்டு பிங்க் பேட்ரோல் நம்பர், இதெல்லாம் வந்துட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய வந்து தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான பெண்கள் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய லேசா லேசா நிகழ்ச்சியை கேளுங்க. ராஜ்குமார் அவங்களுக்காக இப்போது உங்களுக்காக பெண்களுக்கான பெண்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குது, அப்புறமா பெண்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், அப்புறமா வந்துட்டு பெண்களுக்கான சாதனை பெண்கள் அந்த மாதிரியான ஒரு பக்கம் வந்துட்டு அவர் வந்து கொண்டு மறக்காம கேளுங்க லேசா லேசா நிகழ்ச்சி. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான 8 திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா விழிப்புணர்வுகளா. சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா விழிப்புணர்வுகளா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சேலம் மாவட்ட பிரிவின் சார்பில் மேன்மை பொருந்திய பணிகளுக்காக ஜனவரி 2027 பத்ம விருதுகள் அதாவது பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வந்து பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அரசு மேன்மை பொருந்திய பணிகளுக்கான பத்ம விருதுகளை வந்துட்டு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த விருதுகள் கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப்பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்த விதிவிலக்கான சாதனைகள் சேவைகளுக்கான வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரணமான பணிகள் ஆற்றியவர்களுக்கு வருகின்ற 2027 நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவப்போ பத்ம விருதுகள் வழங்க அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த விருதுகள் இனம், தொழில், பாலினம் ஆகியவற்றுக்கு வித்தியாசமின்றி வழங்கப்படுகிறது அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, https://padmaawards.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்துட்டு தொடர்பு கொண்டு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்து அதுக்கப்புறமா அதோடைய நகலை 31/7/2026 அப்படிங்கிற அந்த தேதிக்குள்ளார 37/7/2026 அதாவது நாளைக்கு உள்ளார சேலம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அவர்கள்கிட்ட நேரில் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னும் தேர்வு பரிந்துரையின் அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, ரமேஷ் அவர்கள் வந்துட்டு அஸ்தம்பட்டி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரமேஷ். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னுச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல, வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்னைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முரளி அண்ட் பிஎஸ்பியோடைய காம்போட எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்றைக்கி நம்மளுடைய சோனா எஃப்எம்ல எடுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விபத்துக்களை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா விழிப்புணர்வுகளா. சாலை விபத்துக்களை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா விழிப்புணர்வுகளா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தினா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் எது, சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வியாழன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பட்டியில் இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறில் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில் இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில் இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா ததக்கா பட்டியில இருந்தும், அதே மாதிரி தர்னிஷா தனேஷ் காவியா ஜோஸ்வா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள் ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும்
2: பிரதீபா,
1: எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டை கொண்டு வந்திருக்கோம். அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு முன்னாடி, இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பரான நாளாக, அற்புதமான நாளாக, அசத்தலான நாளாக போகணும்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக காய்கறி பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏதோ ஒரு காய்கறி சொன்னால் நீங்கள் ஒரு பழம் பெயர் சொல்லணும், நாங்கள் ஒரு பழம் பெயர் சொன்னால் நீங்கள் ஒரு காய்கறி பெயர் சொல்லணும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி கேட்போம், டக்கு டக்குன்னு சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டாக விளையாட போகிறோம். இந்த 2 மணி நேரம் திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட நீங்கள் ஜாலியாக பேசிட்டு விளையாட போகிறீங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக முதல் நேரம் வந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சொல்லுவேன், மாணிக்கம்மன் எப்படி இருக்கீங்க? டிரைவர் அண்ணா விளையாடணும்னு நினைக்கிறாரு போல. சரிங்கண்ணா, பரவாயில்ல பரவாயில்ல. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம் தெரியுமா? பழம், காய்கறி சொல்றீங்களா?
1: ஆமாங்க, விளையாடுவோமா? ஓகே. கத்திரிக்காய்,
3: மாம்பழம்,
1: பலாப்பழம்,
3: வெள்ளரிக்காய்,
1: முருங்கைக்காய்,
3: சீதாப்பழம்,
1: பீன்ஸ்,
3: தக்காளி.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம், அருமையாளா, எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு அவர் விளையாடுறதுக்கு முன்னாடியே ஹாரன் சவுண்டும் ஹிசில் சவுண்டு தான் ஃபஸ்ட்டு கேட்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களோட கால் பண்ணி விளையாண்டதுக்கு ரொம்ப நன்றி மாணிக்கம்மண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். நீங்கள் கேளுங்க பிரதீபா, என்கிட்ட நான் எப்படி விளையாடுறேன் பார்க்கலாம்.
2: ஓகே. தக்காளி,
1: தக்காளியா? திராட்சை,
2: தர்பூசணி,
1: முருங்கைக்காய்,
2: சேப்பக்கிழங்கு,
1: சேப்பக்கிழங்கு, ஆப்பிள்,
2: கோஸ்,
1: கோஸ், மாம்பழம்.
2: சூப்பர், நான் உங்களுக்கு ஒரு கைத்தட்டேன்.
1: இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், ரொம்ப அருமையா விளையாண்டேன் நான் சூப்பரா விளையாண்டுக்கிட்டேன்.
2: நம்ம கூட திவாகரன்னா சூப்பரா விளையாண்டாங்க. நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்களோட விளையாடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107

0: 8.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நாம என்ன கேம் விளாண்டு இருக்கோம்னா காய்கறி பழங்கள். அதாவது நாங்க காய்கறி சொன்னா நீங்க பழங்கள் சொல்லணும், நாங்க பழங்கள் சொன்னா நீங்க காய்கறி சொல்லணும். அந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம். நல்லா இருக்கும் நான். காலை வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான முதல் காய்கறி கத்திரிக்காய். திராட்சை.
1: சுண்டைக்காய். பீன்ஸ்.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
2: நன்றி அண்ணா, நன்றி. சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில காய்கறி பழங்கள் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட விளையாடுங்க. உங்களுக்காக அடுத்ததா ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா
3: என்ன மச்சான், கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா.
4: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா யோசிக்கிறேன்.
3: மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
4: கேளு.
3: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
4: எங்க?
3: கண்ணில் தான்டா.
5: நீங்க பெரிய ஆளுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நாம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா காய்கறி பழங்கள். அதாவது நாங்கள் காய்கறி சொன்னால் நீங்கள் பழங்கள் சொல்லணும், நாங்கள் பழம் சொன்னால் நீங்கள் காய்கறி சொல்லணும். இந்த கேமில் விளையாட இப்போ ஒரு நேயர் நினைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் பிரதீபா, திவாகர்.
4: வணக்கம் வணக்கம் அக்கா.
3: எழிலரசி நிலையத்தில் அனைவரங்களா, நிலையத சுந்தங்கள் அனைவரங்களா?
4: எல்லாருமே நல்லா இருக்காங்க அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலம் பிரதீபா.
0: ஓகே அக்கா, விளையாண்டுலாமா அக்கா இன்னைக்கு?
3: விளையாண்டமே ஆரம்பிக்கலாம்.
0: உங்களுக்கு கோவைக்காய்,
3: கொய்யா பழம்,
0: இளநீர்,
3: இளநீரா, வாழைப்பழம்,
0: வெண்டைக்காய்,
3: வெள்ளரி பழம்,
0: பீட்ரூட்,
3: நாவல் பழம்.
0: சூப்பர் அக்கா, அருமையா விளாண்டீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
3: வாழ்க்கை நன்றி. வணக்கம் பாய், நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்க, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ தேங்க்யூ. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டே இருக்க பிரதீபா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டே இருக்க பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நாம என்ன கேம் விளாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறி பழங்கள். அதாவது நான் காய்கறி சொன்னேன்னா நீங்க பழங்கள் சொல்லணும், நான் பழம் சொன்னேன்னா நீங்க காய்கறி சொல்லணும். இந்த விளையாட விளையாடுறதுக்காக நம் கிட்ட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சாமி.
1: ஓகே ஓகே பாட்டி.
3: பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: காய் பழங்கள்.
3: ஆமா பாட்டி,
2: விளையாண்டு
3: ஆமா அதேதான் விளையாண்டுருவோமா? உங்களுக்கான முதல் விஷயம் கொய்யாக்காய்.
2: தக்காளி
3: தக்காளி தக்காளி
2: கரெக்டா வரல.
3: கேக்குதா பாட்டி? ஹலோ,
2: சொல்லுங்க.
3: தக்காளி பாட்டி, நீங்க பேசுறது சரியா கேக்கல பாட்டி, விட்டு விட்டு கேக்குது. பாட்டி வெளியே
2: வரதுக்குள்ள
3: சொல்லுங்க பாட்டி. தக்காளி
2: தக்காளி மாங்காய்.
3: மாங்காயா? ஓகே. அடுத்து
1: பப்பாளி.
2: பப்பாளியா?
1: ஆமா பாட்டி
2: பப்பாளி. பப்பாளி வந்து அதுலயே காய் இருக்குது பழமும் இருக்குது. வேற பழம் சொல்லலாமா?
3: சொல்லுங்க பாட்டி, வேற வேற சொல்லுங்க. பப்பாளிக்கு நீங்க வேற காய்கறி பெயர் சொல்லுங்க.
2: காய் பெயர் பூசணிக்காய்.
3: சூப்பர் பாட்டி, அருமை அருமை, ரொம்ப அருமையா இருக்கு பாட்டி, ரொம்ப நன்றி.
1: இப்போ நம்ம கூட ருக்மணி தாதகப்பட்டியில இருந்து கால் பண்ணி ஜாலியா விளையாண்டாங்க, ரொம்ப அருமையா விளையாண்டாங்க. தொடர்ந்து நீங்களும் இதே மாதிரி எங்க கூட விளையாடணுன்னா கால் பண்ணுங்க. 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட ஜாலியா விளையாடுங்க. அடுத்ததா உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், காய்கறி பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர். வணக்கம் கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளி துறை சேவை பேசுறேன்.
1: வணக்கம் வணக்கம் துறையண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர்
1: அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா? காய்கறி பெயர் சொன்னா பழங்கள் பெயர் சொல்லணும், பழங்கள் பெயர் சொன்னா காய்கறி பெயர் சொல்லணும்னா.
2: ரைட், ஓகே,
1: விளையாண்டுருவோமா?
2: சரி,
1: ஓகே. ஆப்பிள்,
2: கத்திரிக்காய்,
1: ஓகே. அடுத்து உங்களுக்கானது
3: இஞ்சி.
1: இஞ்சி, இஞ்சி என்ன?
2: இஞ்சிங்களா?
1: ஆமா, இஞ்சி. கோவை மாவட்டத்தில் இருந்து துரையண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள், சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் உங்களோட விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா
2: காய்கறி பழங்கள்.
1: இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட நாங்கள் ஒரு காய்கறி சொன்னால் நீங்கள் என்கிட்ட பழங்கள் பெயர் சொல்லணும், அதுவே நாங்கள் பழங்கள் பெயர் சொன்னால் காய்கறி பெயர் சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க சூர்யண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: இன்னைக்கு காய்கறி நீங்க சொன்னா நான் பழங்கள் வகை சொல்லணும்.
1: ஆமாங்க, நான் விளையாடுவோமா? உங்களுக்கான முதல் காய்கறி காய்கறியா சொல்லிடுறேன், அவரைக்காய்.
2: கொய்யாப்பழம்,
1: கொய்யா. ஓகேண்ணா. அடுத்து திராட்சை,
2: பாகற்காய்,
3: ஆப்பிள் பழம்.
1: சூப்பர் கஸ்தூரி, நான் அருமையால அன்னைக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கஸ்தூரி, கண்டிப்பா அவுட் போட்டேன். திருப்பூர் மாவட்டத்தில இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவோட இப்போ உங்களுக்காக சூப்பரான ஹேவக் பிரதர்ஸோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் சலியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதுல இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: மன்னா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்தில் இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேர் இன்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
6: பிரதீபா.
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு
6: அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய்கறி பழங்கள் இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க காய்கறி சொன்னா நீங்க பழங்கள் சொல்லணும், நாங்க பழங்கள் சொன்னா நீங்க காய்கறி சொல்லணும்.
2: இப்ப இந்த விளையாட்டு நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
6: ஹலோ, வணக்கம்.
7: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்ட மையம்பிலிருந்து கலைசெல்விங்க அன்பு திவாகர் பிரதீபா அவர்களே.
2: வணக்கம் கலைசெல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
7: வணக்கம் வணக்கம் திவாகர், அருமையா இருக்கேன். பிரதீபா, இருவரும் எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கோம் அக்கா, நீங்க?
7: சூப்பர் சூப்பரா இருக்கேன்.
6: ஓகே ஓகே அக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னு தெரியுமா அக்கா?
7: காய்கனி பழங்கள்.
6: ஓகே அக்கா, விளையாண்டுலாமா?
7: ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்.
6: ஓகே அக்கா, உங்களுக்கான பழம் கொய்யா பழம்.
7: கொய்யா பழம், வாழைக்காய்,
6: முட்டைகோஸ்,

0: முட்டைக்கோஸ், திராட்சை பழம்,
1: மாம்பழம்,
0: மாம்பழம், வெண்டைக்காய்.
1: ஓகே, அடுத்து கேரட்,
0: கேரட், தர்பூசணி பழம்.
1: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி கலை செல்வி அக்கா.
0: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போகுது, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இருவருக்கும்.
2: நன்றி அக்கா, நன்றி
0: நன்றி, நன்றிங்க பிரதீபா, நன்றிங்க திவாகர்.
1: மேட்டூர் அயம்புதூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி சூப்பராக விளாண்டாங்க, ரொம்ப நன்றி கலை செல்வியக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. கேட்டுட்ருக்க மக்கள், நீங்களும் யாராவது இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்,
2: 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட விளையாடுங்க.
1: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: கேளு.
1: மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: நீங்க பெரிய ஆளுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைடுல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவானுகள் சில நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கேன். என்ன
4: விளையாட்டுன்னு கேட்டீங்கன்னா
3: காய்கறி பழங்கள். இந்த காய்கறி பழங்கள் விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா
4: காய் நாங்கெல்லாம் காய் சொல்லுவோம், நீங்க பழங்கள் சொல்லணும். நாங்க பழங்கள் சொன்னா நீங்க காய்கறி சொல்லணும்.
3: இதான் இன்னைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டுல இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: சேலத்துல
3: மழை இல்லண்ணா, அப்படியே லைட்டா வந்து ஏன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்குனு வந்து ஜங்குனு போயிடுது. காலையில இருந்து மோனமா தான் இருக்கு.
5: உங்களுக்கான
3: முதல் விஷயம் உருளைக்கிழங்கு,
4: எலுமிச்சை,
3: கிவி,
5: வெண்டைக்காய்,
4: பப்பாளி,
5: அமரைக்காய்.
3: ஓகே, அடுத்து வெண்டைக்காய்.
5: என்னப்பா
3: வெண்டைக்காய்? வெண்டைக்காய்
5: ஆரஞ்சு.
3: சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அண்ணா.
5: தேங்க் யூ சோ மச் பாண்டரி, உங்களுக்கும் சூப்பர் ஃபேன்டஸ்டிக் டேவா மீட்டும். பை
3: பை அண்ணா, பை. காட்பாடியில் இருந்து சந்திரசேகரன் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
7: பிரதீபா.
6: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
7: காய்கறி பழங்கள் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு காய்கறி சொன்னா நீங்க ஏதாவது ஒரு பழம் சொல்லணும், நாங்க ஒரு பழம் சொன்னா நீங்க ஏதாவது ஒரு காய்கறி சொல்லணும். இந்த விளையாட்டை விளையாட இப்போ நம்ம கூட நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம். தருமபுரி மாவட்டம் எரிகோடி யமராஜன் பேசுறேன். இருவருக்கும் வணக்கம். எப்படி இருக்க நினைக்கல அனைவரும்?
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் அக்கா. இங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம்.
7: ஓகே ஓகேக்கா, விளையாண்டலாமாக்கா இன்னைக்கு கேம்?
8: விளையாடலாம்.
7: ஓகே. பீட்ரூட்,
8: கொய்யாப்பழம்,
7: பலாப்பழம்,
8: மாதுளை,
6: தக்காளி,
8: தக்காளி, கத்திரிக்காய்.
6: தக்காளி காய்கறி இல்ல, ஒரு பழம் பேர் தான் சொல்லணும்.
8: தக்காளி
6: பழம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அக்கா. அருமை அருமை அருமை ராஜேஸ்வரி அக்கா, அருமையா இருக்கு. ரொம்ப நன்றி அக்கா.
8: நன்றி
6: நன்றி. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, சூப்பரான பாட்டு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி இணைந்திருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ நம்ம கூட இந்த காய்கறி பழங்கள் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: உங்களுக்கான
4: முதல் கேள்வி திராட்சை.
2: அடுத்து முள்ளங்கி,
3: மாம்பழம்,
4: மாதுளை,
3: கொய்யாக்காய்.
2: மாதுளை கொய்யாக்காய் பழம் ரெண்டுமே பழங்க ஐயா.
3: பழம்
2: பழம் கேட்டுக்கறி
3: சாத்துக்குடி பழம்.
2: சாத்துக்குடி பழம் இல்ல, காய்கறி பெயர் சொல்லுங்க நீங்க. இது ஒண்ணு
3: காய்கறி சொன்னீங்களா? பாவக்காய்.
2: சூப்பர் அண்ணா, அருமையா இல்ல. நீங்க ரொம்ப நன்றி.
3: நன்றி.
2: ஆர்டிஎம்லேருந்து நம்ம ராமோண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டார், ரொம்ப நன்றி. ஆனால் அன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக அற்புதமாக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதோட நாங்களும் கிளம்புறோம். சோனா எஃப்எம் வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட கிளம்புற மக்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
4: பிரதீபா.
2: நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பை பை.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கண்டிப்பா சொல்றேன் காண்டாமிருக வண்டுங்க தலையில கொம்போட இருக்கக்கூடிய இந்த பூச்சிய விவசாயிகள் பார்த்தாவே ஏன் பயப்படுறாங்க, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டு தென்னை விவசாயிகளோட எதிரி அப்படின்னு கூட சொல்லலாங்க. பருத்த கருமையான உடல் மற்றும் தலையில இருக்கக்கூடிய கொம்பு காரணமா காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்றோம். ஒரு ஸ்கிராப் வண்டி இனத்தை சேர்ந்ததா இருக்கு. இதுல நல்லா வளர்ந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு வண்டு சுமார் 30-57 மில்லிமீட்டர் வரைக்கும் நீளம் இருக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இத பத்தி சொல்லியிருக்காங்க. பொதுவா ஆண் வண்டுகள்ல தலை மீது இருக்கக்கூடிய கொம்பு ரொம்பவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கக்கூடிய தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆய்வுகள் இந்த வண்டோட உண்மையான முக்கியத்துவம் அதனுடைய தோற்றத்துல மட்டுமே இல்ல அப்படின்னும், இரவு நேரத்துல அது மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளால ஏற்படக்கூடிய பாதிப்புல அடங்கியுள்ளதாகவும் சொல்றாங்க. காண்டா மிருக வண்டுகள் தென்னை மரங்களோட குருத்து பகுதியில துளையிட்டு போகுது. மரத்தோட மைய குருத்துல துளைகள், கடிச்சி துப்பப்பட்ட நார்கள், சேதமடைஞ்ச குருத்தோலைகள், ஓலை முழுமையா விரியிறப்ப தென்படக்கூடிய முக்கோண வடிவ வெட்டுகள் போன்ற அறிகுறிகள் மூலமா ஒரு தென்னை மரத்துல காண்டாமிருக வண்டுகள் ஊடுருவிருக்கு அப்படின்னு விவசாயிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. மேலோட்டமா பாக்குறப்ப இந்த வண்டு ஒரு அபூர்வமான ஆச்சரியம் அளிக்கக்கூடிய பூச்சி போல தோணலாம். ஆனா விவசாயத்துல இது பனை வகை மரங்களுக்கு ஊறு விளைவிக்க கூடிய பூச்சிகளாவே பார்க்கப்படுது. கருவண்டு அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லுவோம். இந்தியாவுல தென்னை விளையக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் தென்னைகளுக்கு ஊறு விளைவிக்க கூடிய பூச்சியாவே இது இருக்கு. இது நாற்றுகள், தென்னங்கன்றுகள், முதிர்ந்த காய்க்கும் நிலையில இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாதிக்கிறதா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சொல்றாங்க. குறிப்பா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தகவலின்படி முதிர்ந்த காண்டாமிருக வண்டுகள் விரியாத பூங்கொத்துகளையும் ஓலைகளையும் சேதப்படுத்தி மரத்தோட வளர்ச்சியையும் மகசூலையும் பாதிக்குது. இந்த வண்டுகளால மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்துமே இல்லை. இது மக்களை கடிக்கிறது இல்ல, அதோட கொம்பு நமக்கு எதிரான ஆயுதமா செயல்படுறது இல்ல அப்படின்னும் அசோகா சுற்றுச்சூழல் ஆய்வு அறக்கட்டளையை சேர்ந்த பூச்சியியலாளர் முனைவர் பிரியன் அந்த கொம்புகளோட உண்மையான தாக்கம் தென்னை மரங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா வளர்ந்த வண்டுகள் மரத்தோட அடிமரத்துல துளையிடுறதுக்கு அது உதவியா இருக்கு. மைய கதிர்ல துளைகள், கதிரோட அடிப்பகுதியில மெல்லப்பட்ட நாறு, சரிந்து விழுந்த மைய கதிரு, விரிந்த ஓலைகளோட முக்கோண வடிவில் காணக்கூடிய வெட்டுகள், இது எல்லாமே இந்த பூச்சிகள் மரத்தை சேதப்படுத்தியிருக்கு அப்படின்றதுக்கான பொதுவான அறிகுறிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னங்க காண்டாமிருக வண்டுகள் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய முனைவர் விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விதை நேர்த்தி எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: இந்த நாட்டு விடுவதற்கு முன்னாடி விதை நேர்த்தி 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற இதில் வந்து கெமிக்கலில் 10 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் உலர வச்சு நீங்கள் விதைப்பதன் மூலமாக இந்த வறட்சியை தாங்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்எம், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மெத்தலோபாக்டீரியம் என்ற ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அது ஒரு ஏக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1 ml கலந்து நம்ம வந்து தெளிக்கலாம். அப்படி தெளிப்பதனால நம்ம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதை எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஎன்ஏயு அக்ரிகார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரி அமேசான் மாதிரி இது வந்து டிஎன்ஏ அக்ரிகார்ட்னு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து இது வந்துடும். இந்த விதைகளோ இல்லை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு இடுபொருட்களும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ராகி வந்து நம்ம முதிர்ச்சியை 45 முதல் 60 நாளில் எத்தரல் 200 ppm ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா விரைவாக அறுவடைக்கு வரும். அதில் நம்ம டூரேஷன் 5-10 நாள் குறைத்து இந்த வறட்சியை தாங்கி நம்ம வந்து அதிகமாக மகசூல் எடுப்பதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ இந்த இது போன்ற தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தி இந்த பருவ சூழல் மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதற்கு தகுந்த பயிர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்க பயிர்களில் குறுகிய கால ரகங்களாக தேர்ந்தெடுத்து நீங்கள் விதைக்க வேண்டும் என்று விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒரு சில பயிர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வறட்சி தாங்கி வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மெத்தலோபாக்டீரியம் அப்படின்ற மருந்தை பயன்படுத்தி நம்ம அதை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டம் சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினைக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அப்பா காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த காலத்துல எந்த மாதிரி எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் விவசாயம் தண்ணி பயிர் பண்ணிட்டு தான் அந்த காலத்தில், தாத்தா காலத்துலலாம் இது நெல் ராகி ஆரியம் கம்பு இது மாதிரி. இப்போ இடைக்காலத்தில் கொஞ்ச நாள் அப்புறம் எங்கள் ஐயா அதை சரியாக பராமரிக்காத விட்டு இப்போ நாங்கள் அது வந்து மேட்டுக்காட்டு பயிரோ ஊடு பயிரோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து மேட்டுக்காட்டு பயிர் தட்டை பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம், சோளம் அரைச்சிருக்கிறேங்க. அப்புறம் சரி தண்ணி வந்து இருக்குதுங்க, தண்ணி அது கொஞ்சம் போதுமான விவசாயம் வந்து பண்ணுறதுன்னா அவ்வளோ எளிதில்லாமா, ஏகப்பட்ட கஷ்டம். அப்புறம் வந்து ஆட்கள்லாம் இப்பெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க விவசாயத்துக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு 5 பேரை கூப்பிட்டா 15 பேர் வந்து நின்றாங்க எங்கள் பாட்டு மாட்டியா காலத்தில். இன்றைக்கெல்லாம் ஒரு 2 பேரை கொண்டு வந்தாலும் அவங்க ஏகப்பட்ட கஷ்டப்படுறாங்க. ஏன்னா லேம்பான வேலையை பார்க்குறாங்க. இந்த ஏரி வேலையை தமிழ்நாடு அரசு கொண்டாந்தான், அதில் இருந்து விவசாயம் நசுங்கி போச்சுங்க. ஆச்சா 3 மாதத்துக்கு வருது இந்த பயிர், 3 மாதத்துக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து இப்போ இதில் ஒதுக்க ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணிக்கிறேன், 1 ஏக்கரா போட்டுக்கிறேன். இது வந்தால் வந்தா ஒரு 10,000 ரூபா எச்சா எஸ்டா பார்க்கலாம், ஒரு 30,000 கிடைக்கும். இல்லை நல்லா வரல, மழை இல்லை, இது மழை பயிராக தான் பண்ணியிருக்கிறோம், மழை இல்லாதனால பயங்கள் லாஸாக தான் அவங்க. அதனால் விவசாயம் ரொம்ப நலிஞ்சு போச்சுங்க. விவசாயத்துக்குன்னு கவர்மெண்ட் பேசுகிறாங்க, டிவியில் பேசுகிறாங்க, ரேடியோவில் பேசுகிறாங்க, ஏன்னா நம்ம விவசாயத்துக்குன்னு முக்கியத்துவமே கொடுக்கலைங்க. ஆச்சா அதனால் எங்கள் பக்கமெல்லாம் விவசாயம் ரொம்ப நலிஞ்சு போச்சுங்க. அன்னைக்கு

0: அப்பா காலத்தெல்லாம் நல்ல செழிப்பு இருந்ததுங்க, மழை பெஞ்சது நல்ல செழிப்பு இருந்தது. ஆட்கள் வேலைக்கு வந்தாங்க, அதான் ஒரு அஞ்சு பேர்த்த கூப்பிட்டா பத்து பேர் வந்து நிற்பாங்க. அன்னைக்கு கூலி கம்மி, சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு அரை நேரம் மட்டும் ஒன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரூபா ஒன்னாறு ரூபா எனக்கு தெரியும் ரெண்டு ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா அது வர வாரங்களே கட்னிஷன் போட்டு வராங்க. டிவி கொடுக்கணும், பலகாரம் வாங்கி தான் பதினோரு மணிக்கெல்லாம் கரெக்டா ஒரு மணி ஒன்றரை மணி ஆனால் கிளம்பிடுவாங்க. அவங்கள எதுவும் சொல்லக்கூடாதுமா நல்லா செய்யும் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் நாளையிலிருந்து வேலைக்கு வரமாட்டோம், நீங்கள் என்ன கூச்சி பேசுறீங்க, அன்னைக்கு நீங்கள் பார்த்து செய்யுமானு அன்னைக்கு விவசாயி என்ன சொன்னாலும் கேட்டாங்க மக்கள், இன்னைக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அன்றைய காலகட்டத்துல கூலி கம்மியா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு பார்க்க போகணும் அப்படின்னா கூலி வந்து அதிகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேலைக்கு ஆக்கள் கிடைக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பஞ்சு நீக்கம் செய்ய இயந்திரத்தை எந்த மாதிரி நம்ம வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மேடம் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். வாங்க என்னன்றத தெரிஞ்சுக்கலாம்.
2: பஞ்சு நீக்கம் செய்யும் போது ஒரு மணி நேரத்திற்கு 4.5 முதல் 5.5 கிலோ பஞ்சு பிரித்தெடுக்கும்படி இயந்திரத்தை இயக்க வேண்டும். இப்படி செய்வதால் விதைகளில் காயங்கள் ஏற்படுவதை வெகுவாக தவிர்க்கலாம். அடுத்ததாக விதை சுத்திகரிப்பு பற்றி காண்போம். விதை சுத்திகரிப்பின் போது முற்றாத உடைந்த கெட்டுப்போன விதைகளையும் விதையுடன் கலந்திருக்கும் மற்ற விதைகள் கல் மண் தூசி முதலியவற்றையும் அகற்றிவிட வேண்டும். பின்பு விதைகளின் உருவம் பரிமாணம் கன அடர்த்தி முதலியவற்றை அடிப்படையாக கொண்டு விதைகளின் தரத்தை உயர்த்த வேண்டும். பருத்தி விதையின் அளவை கொண்டு தரம் பிரிப்பதை காட்டிலும் விதையின் கன அடர்த்தி கொண்டு தரம் பிரித்தல் அதிக பலனை தரும். விதையின் அளவை கொண்டு தரமான விதைகளை பிரிக்க 10/64 வட்டக்கன் சல்லடையை பயன்படுத்த வேண்டும். பருத்தி விதை ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருப்பதால் கையினால் பொறுக்கியும் தரமான விதைகளை ஒரே மாதிரியும் பிரித்தெடுக்கலாம். விதை சுத்திகரிப்பின் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியவை உலர்த்தும் கருவிகள், சுத்திகரிப்பு இயந்திரங்கள், மருந்து கலக்கும் இயந்திரங்கள் போன்றவற்றை ஒரே ரகத்திற்கு பயன்படுத்திவிட்டு வேறு ரகத்திற்கு மாற்றும் பொழுது நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். இல்லாவிடில் விதை கலப்பு நேர்ந்து விதைகளின் இன தூய்மை பாதிக்கப்படும். எனவே விதை சுத்திகரிப்பு முறைகளில் அதிக கவனத்துடன் செய்ய வேண்டும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட விதையின் புறத்தூய்மை இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலின்படி குறைந்தபட்சம் 98% இருத்தல் வேண்டும். மேலும் வீரிய ஊற்றகத்தின் முளைப்பு திறன் குறைந்தபட்சம் 75% இருத்தல் வேண்டும். அடுத்ததாக உற்பத்தி செய்த விதைகளை எவ்வாறு சேமிக்கிறது என்பதை பற்றி காண்போம். விதை உற்பத்தி செய்வதில் எவ்வளவு கவனம் தேவையோ அதே அளவு கவனம் விதைகளை அடுத்த விதைப்பு பருவம் வரை சேமித்து வைப்பதிலும் தேவைப்படுகிறது. விதையின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் விதைகள் முளைப்பு திறனை விரைவில் இழக்கின்றன. குறைந்த கால சேமிப்பிற்கு விதைகளை 10% ஈரப்பதத்திற்கு காய வைத்து துணிப்பைகளையோ அல்லது சாக்கு பைகளையோ சேமிப்பிற்கு உபயோகப்படுத்த வேண்டும். குறைந்த கால சேமிப்புக்கு விதைகளை 10% ஈரப்பதத்திற்கு காய வைத்து துணிப்பைகளிலோ அல்லது சாக்கு பைகளிலோ சேமிக்கலாம். நீண்ட காலம் விதைகளை சேமிக்க விதைகளின் ஈரப்பதத்தை 6% அளவிற்கு குறைத்து காற்று புகாத பாலித்தீன் பைகளில் சேமிக்கலாம். விதைகளை கிடங்குகளில் வைக்கும் பொழுது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாக்கு பைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கும் பொழுது 6 அல்லது 7 வரிசைக்கு மேல் அடுக்கி வைக்கக்கூடாது. ஏனென்றால் மேல் மூட்டைகளில் உள்ள பாரம் அடியில் உள்ள மூட்டைகளை அழுத்துவதால் அடி மூட்டையில் உள்ள விதைகளின் முளைப்பு திறன் பாதிக்க வாய்ப்புள்ளது. விதை மூட்டைகளை வெறும் தரையின் மீது அடுக்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல் சுவற்றின் மீது சாய்ந்து அடுக்குதலையும் தவிர்க்க வேண்டும். இதனால் தரை மற்றும் சுவற்றில் உள்ள ஈரப்பதம் விதையை பாதிப்பதை தடுக்கலாம். எனவே விதை மூட்டைகளை மரக்கட்டைகளின் மீது அல்லது தார்பாய்களின் மீது அடுக்கி வைக்க வேண்டும். மேற்கூறிய பருத்தி வீரிய ஒட்டு விதை உற்பத்தி வழிமுறைகளை பின்பற்றி நீங்களே தரமான விதைகளை உற்பத்தி செய்து அதிக மகசூலும் லாபமும் பெறலாம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப குறைஞ்ச கால சேமிப்புக்கு என்ன வழிமுறைகளை கையாளணும், அதே மாதிரி விதைகளோட முளைப்பு திறன் எந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தோட்டக்கலை வல்லுநர்கள் கோடையின் இறுதி வரைக்கும் சாமந்தி பூக்களை பூக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சாமந்தி பூக்களை வளர்க்கிறது எளிது, அது வெப்பத்தை நல்லா தாங்கக்கூடியது. இதை தொடர்ந்து தங்களோட துடிப்பான வண்ணங்களால தோட்டங்களுக்கு பொலிவூட்டுது அப்படின்னு சொல்லலாம். பூஞ்சாவனம் வராம இருக்கிறதுக்கு, பூஞ்சானம் வராம இருக்க தவறாம காஞ்ச பூக்களை அகற்றணும், எலும்பு தூள் போன்ற பாஸ்பரஸ் நிறைஞ்ச உரத்தை பயன்படுத்தணும், அதே போல செடியோட அடிப்பகுதியில தண்ணீர் பாய்ச்சணும். பூக்கக்கூடிய பருவத்தை நீட்டிக்கவும், கோடை ஃபுல்லாவே மகரந்த சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவளிக்கவும், 10 நாட்களுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு இடைவெளி விட்டு நடவு செய்யணும். சாமந்தி பூக்களை வளர்க்கறது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். ஏன்னா அது எளிதில வளரக்கூடியது. அதோட ஆப்பிரிக்க வகைகள்ல அடர் ஆரஞ்சு மற்றும் தங்க நிறங்கள்ல இருந்து உண்ணக்கூடிய சிட்ரஸ் மணம் கொண்ட சிக்னெட் சாமந்தி பூக்கள் வரைக்கும் பல வண்ணங்கள்ல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை தோட்டக்கலை நிபுணர் டபார் கிஃபோர்ட் மேலும் இந்த பூவானது தொடக்க நிலை தோட்டக்காரர்களுக்கும் மகரந்த சேர்க்கை தோட்டங்களுக்கும் ரொம்பவே ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கோடைக்காலம் ஃபுல்லாவே சாமந்தி பூக்களை எந்த மாதிரி ரசிக்கிறது, இலையுதிர் காலம் வரைக்கும் அந்த செடியை பூக்க வைக்கிறதுக்கான சிறந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னா, தவறாம இறந்த பூக்களை பறிக்கிறதுக்கும், செடி தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்க உங்களோட சாமந்தி பூவுல இருக்கக்கூடிய வாடிய பூக்களை தவறாம அகற்றுமாறு இரு நிபுணர்களும் பரிந்துரைக்கிறாங்க. கிஃபோர்டின் கூற்றுப்படி வாடிய பூக்களை வெட்டி எறியது சாமந்தி பூ செடிய விதைகளை உருவாக்குறதுக்கு பதிலா இது தொடர்ந்து பூக்களை உற்பத்தி செய்ய தூண்டும். உங்களோட சாமந்தி பூக்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு சில நாட்களுக்கு ஒரு தடவை தோட்டத்துல நடந்து போயிட்டு வாடின பூக்களை கிள்ளி எடுத்துடணும். அதோட வெற்றியும் அகற்றிடலாம். இது மனதுக்கு இதம் அளிக்கிறதோட உங்களோட சாமந்தி பூச்செடிகள் பூக்கும் பூக்களோட எண்ணிக்கையிலையும் பெரும் மாற்றமும் ஏற்படுது. சரியான உரமிடுறது. சாமந்தி பூக்கள் வளமான மண்ணை விரும்புது. ஆனா நிச்சயமா நீங்க பாஸ்பரஸ் அடிப்படையிலான சரியான வகை உரத்தை பயன்படுத்தணும். இந்த வேதிப்பொருள் பூக்கள் மலர்வதையும் வலுவான வேர் வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது. சான்றளிக்கப்பட்ட முதன்மை தோட்டக்காரரோ பைக்லேண்ட் கார்டன்ஸின் நிறுவனருமான ஆடம் வெய்ஸ் பாஸ்பரஸ் சத்து நிறைஞ்ச எலும்பு தூளை செடிகளோட சுற்றளவிலோ இல்லனா செடி பாத்தியிலோ தூர மாதிரி பரிந்துரைக்கிறாரு. நைட்ரஜன் சத்து நிறைஞ்ச உரங்களை பயன்படுத்துறத கிஃபோர்ட் தவிர்க்குமாறு அறிவுறுத்துறாங்க. ஏன்னா அது அதிக பசுமையான இலை வளர்ச்சியை ஊக்குவிச்சு ஏராளமான பூக்கள் பூக்கிறது வழிவகுக்காது. என்னங்க நம்ம சாமந்தி பூ வளர்ப்பு எந்த மாதிரி இருக்கும், எப்படி பாதுகாப்பு பண்ணணும், எப்படி உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்களுமே சொல்லலாங்க. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்தபோது குழந்தைகள்லாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சு இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு, சரி நாம ஏன் எழுதக்கூடாதுன்னு அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி இட்டிலி இட்டிலி இட்டிலி இளம் சுடான சுவையான இட்டிலி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்டிலி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி பல சத்துக்களும் நிறைஞ்சது இட்லி பல சத்துக்களும் நிறைஞ்சது இட்லி நல்ல சரி விகித உணவு இட்லி நல்ல சரி விகித உணவு இட்லி இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சுட்டான சுவையான இட்லி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம் அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம் இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம் இட்லி இட்லி இட்லி இளம் சூடான

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரைசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அதாவது பாரத வெண்புறா அப்படின்ற ஒரு இயக்கத்தோட தலைவரான கதிர்வேலன் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து நிறைய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சமூக சேவைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. எதனால இந்த சமூக சேவையை ஆரம்பிச்சாரு அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கங்க
1: சார். உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: சேலம் மாவட்டம் ஜாகிரம்மாபாளையம் பகுதியில இருந்து பாரத வெண்புறா இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் ஏகேபி கதிர்வேல் அப்படின்னு நான் பேசுறேன். ஏகேபி கதிர்வேலுங்கிற நான் என்னுடைய நண்பர்களை வந்து ஒரு 36 ஆண்டுகளுக்கு முன்பால ஒருங்கிணைச்சு, ஒரு 10 நண்பர்களை ஒருங்கிணைச்சு பாரத வெண்புறா இளைஞர் மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அது மூலமா ஒரு 10 ஆண்டுகள் வந்து அரசு நிர்வாகத்தில் மக்கள் நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டுட்டு வராங்களோ அந்த திட்டத்தை முதல்ல நாங்கள் அறிஞ்சு அதன் பிறகு வந்து அதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு செஞ்சு அதை அடையறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த பாரத வெண்புறா இளைஞர் நற்பணி மன்றங்கிறது வந்து பாரத வெண்புறா அறக்கட்டளையாக அடுத்ததாக மாற்றணும். அறக்கட்டளையாக மாற்றின பிறகு அதனுடைய சேவைகள் வந்து விரிவுபடுத்தணும். சேலம் மாவட்டத்திலிருந்து அருகாமையில் இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தணும். இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தில் இருந்து மாநில அரசாங்கத்தின் மூலம் மாவட்ட அரசு நிர்வாகம் வழியாக ஒரு 88 துறைகள் மூலமாக மக்கள் நலத்திட்டங்கள் வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை அரசு ஒவ்வொரு முறையும் அறிவிச்சு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு.
1: சூப்பர் சார், கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உங்களோட நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி சமூக சேவையை ஆரம்பிச்சுதான் இந்த பாரத வெண்புறா இயக்கமே உருவானுச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்தது இந்த இயக்கத்தின் மூலமா வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
2: இளைஞர்கள், குழந்தைகள், இளைஞர்கள்ல மகளிர், அடுத்தது முதியோர்கள், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக டிசபிள்டு சேலஞ்ச் பர்சன் எல்லாருமே, அதில் பார்வையற்றவர்கள், பிறவியிலேயே குறைபாடு பிறந்தவர்கள், அடுத்தது விபத்துக்களால் மாற்றுத்திறனாளிகள் மாற்றப்பட்டவர்கள், இவர்களுடைய மறுவாழ்வுக்காகவும் நமது கலை பண்பாடு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக கலை பண்பாட்டுத் துறையின் மூலமாக சுய தொழில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது கலை பண்பாட்டுத் துறையில். அது எப்படின்னா படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர் எல்லாத்துக்கும் பகுதி நேரமாக தான் விருப்பப்படுகின்ற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டுப்புற கலைகளை தனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் பயிற்சி பெற்று, முறையாக பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் மூலமாக தொழிலாக அதை மாற்றி ஒரு இளைஞன் தொழில்முறை கலைஞராக மாறுகிறார். தொழில்முறை கலைஞராக மாறும்போது அவர் அரசு வேலையையோ தனியார் வேலையோ எதிர்பார்க்காமல் சுய தொழிலாக கலை தொழிலுக்கு வந்துடுறாரு. அப்படி இளைஞர்கள் வரும்பொழுது அங்கே என்ன ஒரு பெரிய மாற்றம் நடக்குதுன்னா தீய எண்ணங்கள் அவர்களுக்கு சென்றடையாமலும் தீய செயல்களில் அவர்கள் ஈடுபடாமலும் சமூக நல மேம்பாட்டுக்காக மட்டுமே அந்த இளைஞர்கள் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அதே நேரத்தில் சுய வளர்ச்சி, இந்த சுய வளர்ச்சியின் மூலமாக சுய பொருளாதாரம், சுய பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக குடும்ப பாதுகாப்பு, சமூக பாதுகாப்புக்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற நிலையை இந்த பாரத வெண்புறா இயக்கத்தின் மூலமாக பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று தெருமுனை கூட்டங்கள் நடத்தி கலை கலை விழாக்களின் மூலமாக விழிப்புணர்வு செய்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து இந்த தென்பகுதி, இது வடப்பகுதின்னு சொல்லக்கூடிய தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட அருகாமையில் உள்ள மாவட்ட பகுதிகளைச் சார்ந்த 100,000 மேற்பட்ட இளைஞர்கள் இதன் மூலம் பயனடைந்து இன்றைக்கி விளையாட்டுத் துறையின் மூலமாகவும் கலைத்துறையின் மூலமாகவும் பயனடைகிறார்கள்.
1: சூப்பர் சார். அதாவது இந்த சமூக சேவை மூலியமா இவ்வளோ பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கதிர்வேலன் சார் அவங்களோட பாரத வெண்புறா இயக்கம் மூலியமா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே கதிர்வேலன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட பாரத வெண்புறா இயக்கத்துல இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்தது உங்களோட இயக்கத்தின் மூலியமா குறிப்பா யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்துற அளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
3: குறிப்பா சொல்லணும்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்துல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள்னு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு பதிவு செஞ்சு அடையாள அட்டை பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்போ அதை நாங்கள் என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் மாவட்ட மறுவாழ்வு அலுவலர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த அலுவலகத்துக்கு போகணும். அங்க போய் தான் இப்படி மாற்றுத்திறனாளியா இருக்கிறோம் அப்படிங்கறத தெரியப்படுத்தணும். அப்ப அவங்க வந்து வகைப்பாடு படுத்தி அந்த வகைப்பாட்டுக்கின் கீழ் அவர்களை பதிவு செய்யறாங்க. பதிவு செய்யறதுக்கு வந்து குடும்ப அட்டை, திருமணம் ஆயிருந்தா குடும்ப அட்டை, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆதார் அட்டை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளிலே அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் மாவட்ட மறுவாழ்வு அலுவலகத்தின் மூலமாக புதிய மாற்றுத்திறனாளிகளை பதிவு செய்வது, அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது. அடையாள அட்டை வழங்கிய பிறகு அவர்கள் இளைஞர்களாக இருக்கும் பட்சத்தில், படிப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரி கல்விக்கு உதவி செய்வது, வழிகாட்டுவது, உதவிகள் கிடைக்க செய்வது. அடுத்தது அவங்க வந்து பள்ளி கல்லூரி வாழ்க்கையை முடித்த பிறகு வந்து அவர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு அரசாங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லி ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் நிறைய நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியின் மூலமாக சுய தொழில், குறிப்பாக சின்ன தொழில்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்டி கடையில் ஆரம்பித்து ஒரு சிறு தொழில், குறு தொழில்னு அந்த தொழில்களை உயர்த்தி கடைசி அவர்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர்களாக, ஒரு மாற்றுத்திறனாளி தன்னம்பிக்கையோடு இருக்கணும்னா அவர் சுய தொழிலில் மட்டும்தான் வந்து மேம்பாடு அடைய முடியும்.
1: அதாவது உங்களோட பாரத வெண்புறா இயக்கத்தின் மூலியமா குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வுலாம் தேவை அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க சார். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க சார்?
3: சுய தொழிலுக்கு பயிற்சி, அந்த பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம். இருசக்கர வாகனம் பராமரித்தல், பயன்பாடு செய்தல், காளான் வளர்ப்பு செய்தல், அப்புறம் வந்து டையிங் அண்ட் பிரிண்டிங்கு, பைண்டிங் ஒர்க்ஸு, இந்த மாதிரி அவங்களால என்ன செய்ய முடியுங்கிறத நாங்கள் அடையாளப்படுத்தி அவங்களுக்கு எளிமையான முறையில் அந்த தொழிலில் நிபுணத்துவம் பெற்றவங்களை வந்து நாங்கள் வந்து அழைச்சி ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ அனுமதி வாங்கி அல்லது பொது இடத்துல அனுமதி வாங்கி குறைந்தபட்சம் 1 வாரம், அதிகபட்சம் 6 மாதங்கள், 3 மாதங்கள்னு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்து பயிற்சிக்கு பிறகு இப்படி பயிற்சி பெற்றிருக்கிறாங்கிறத வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் மாவட்ட தொழில் மையம்னு இருக்கு, அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமாக அவர்களுக்கு வந்து சிறு தொழில் கடன், குறு தொழில் கடன், சுய வேலை வாய்ப்புக்கான தொழில் வளர்ச்சி கடன், இந்த கடன்லாம் மானியத்தோடு கொடுக்குறாங்க அரசாங்கத்தில்.
1: அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான முக்கியமான நிறைய பயிற்சிகளாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கதிர்வேலன் சார், அவரோட பாரத வெண்புறா இயக்கம் மூலியமாக யாருக்கெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ரேஞ்சர் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில கதிர்வேலன் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரோட பாரத வெண்புறா இயக்கம் மூலியமா என்ன மாதிரியான சோசியல் ஒர்க் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் வந்து எந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, அதை தாண்டி நீங்களும் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றீங்க சார்?
4: அது எங்க கொடுக்கறாங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கியிலையும் கொடுக்கறாங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலையும் கொடுக்கறாங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படையா தேவைப்படுது மாற்றுத்திறனாளிகளுக்கு. மாற்றுத்திறனாளிகள் வகைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கை கால் செயலிழந்தவர்கள், இயற்கையாக செயலிழந்தவர்கள், விபத்துக்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் பிறவியிலேயே கண் பார்வை குறைபாடு உடையவர்கள், அது ஏதேனும் ஒரு விபத்தாலோ அல்லது பிறவியிலேயோ செவித்திறன் குறைபாடு உடையவர்கள், அதன் பிறகு மனநலம் பாதித்தவர்கள், இவர்கள் எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கௌரவப்படுத்த வச்சு இருக்காங்க அரசு. ஸோ இவங்களுக்கு முதல்ல கிடைக்க வேண்டியது அடையாள அட்டை. அடுத்து அவர்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா, அந்த மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கு, குழந்தையிலிருந்து சின்ன குழந்தைக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறவியாக இருக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு தாயையோ தகப்பனையோ ஒரு பாதுகாவலராக நியமனம் பண்ணி அவர்களுக்கு வளர்ச்சி அடையும் பொழுதே, குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அருகில் உள்ள காப்பகத்தில் கொண்டு போய் விடுறது, மாலை வரை பாதுகாப்பாக வச்சிருந்து மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருது. அப்புறம் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தினக்கூலி தொழிலாளர்களாக இருப்பாங்க, அவங்க அந்த குழந்தையை பாதுகாக்க முடியாது. அதனால் அரசு குழந்தைகள் காப்பகமும் இருக்குது, தனியார் நிதி உதவியுடன் செயல்படுற காப்பகமும் இருக்குது. அந்த காப்பகத்தில் அந்த குழந்தைகள் சேருவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம்.
3: ஓகே ஓகே சார். அடுத்தது வந்து, இந்த பாரத வெண்புறா இயக்கத்தை தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ இருந்து வந்துச்சு சார்?
4: அது ஏன் தோணுச்சுன்னா, இப்போ என்ன மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் அரசு உதவி பெறும் பள்ளி அல்லது அரசு துவக்க பள்ளியில் தான் நாங்கள் படித்த காலம் அந்த மாதிரி. அப்போலாம் தனியார் பள்ளியே கிடையாது, ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளின்னு சொல்லுவாங்க. ஜாயிரமாப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடுநிலைப்பள்ளி 8வது வகுப்பு வரைக்கும் தான் இருந்தது. தமிழ் வழி மட்டும்தான், தாய்மொழி வழி மட்டும்தான் பள்ளிகள். அப்போ வந்து உணவு கிடைக்காத சூழல், எங்களுடைய பெற்றோர்கள்லாம் தினக்கூலி வேலைக்கு போகிறவங்க, 3 வேளை சாப்பாடு முழுசாக கிடைக்காது. அப்போ பள்ளிக்கு போனால் மதிய உணவு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதுலேயும் வந்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வந்து அரிசி சாதம் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க, மற்ற நாளில் வந்து கோதுமை சாதம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்போ சாப்பாடு கிடைக்காத பள்ளிக்கூடத்துக்கு போனதுனால கல்வி கிடைச்சிச்சு. கல்வி கிடைச்சதுனால, ஓ பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பாடு கிடைக்குது, சாப்பாடு கிடைச்சா கல்வி கிடைக்குதுன்னுட்டு, இந்த அடிப்படையை வச்சு நாங்கள் வறுமையில் இருக்கிற நாம் வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும், படித்த அறிவை வந்து நம்மளை மாதிரி நம்ம குடியிருப்பு பகுதியில் இருக்கிற மற்ற பிற்படுத்தப்பட்ட வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி, அதன் பிறகு பள்ளியினுடைய சேர்க்கையின் மூலமாக, இந்த வறுமை தான் காரணமாக இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது வறுமை. அது பார்த்தீங்க அப்படின்ட்டா, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவோம், சனி ஞாயிறு வார விடுமுறை, அப்புறம் இதர தேசிய விடுமுறை தினங்கள் வரும், உள்ளூர் விடுமுறை தினங்கள். அந்த விடுமுறை தினத்தில் எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, கொண்டாட்டமாக இருப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி சில இளைஞர்கள், சாப்பாட்டுக்கு வெளியில்லாத சில இளைஞர்கள் அந்த நாள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நாளில் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கூட நாங்கள் வந்து வேலைக்கு போவோம். அந்த வேலைக்கு போகிறது மூலமாக கிடைக்கக்கூடிய சின்ன வருமானத்தின் மூலமாக எங்களுக்கு வேணுங்கிற விருப்பப்பட்ட துணியை நாங்களே வாங்கிக்கிறது, கல்வி பொருட்கள் பேனா பென்சில் நோட்டு புஸ்தகத்தை நாங்களே வாங்கிக்கிறது, சிறு சேமிப்பு பண்ணுறது. இதன் காரணமாக நாங்கள் இப்படி மேலே வந்ததுனால மற்றவங்களையும் விழிப்புணர்வு பண்ணி, இப்படி வறுமையினால் நம்ம படிப்பை நிறுத்திடக்கூடாது, படித்தால் தான் பெரிய ப்ராப்பர்ட்டி, அது படிப்பு ஒன்று தான் அழிக்க முடியாத சொத்துங்கிறதுனால அதை உணர்ந்தோம், அதை மற்றவங்களுக்கு உணர வச்சோம்.
3: அதாவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்க, படிப்புக்காக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்காத போது உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கதிர்வேலன் சார் அவரோட பாரத வெண்புறா இயக்கத்தை ஏன் தொடங்கினாங்க அப்படின்ற முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே கதிர்வேலன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட பாரத வெண்புறா இயக்கத்துல இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அது யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், குறிப்பா பாரத வெண்புறா அப்படின்ற பேரை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சார்?
2: பொது நலனில் ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நாங்கள் சனி ஞாயிறில் விடுமுறை நாளில் பகலில் வேலைக்கு போகிறது, இரவு நேரத்தில் வந்து தூங்குற வரைக்கும், இரவு 10 மணி வரைக்கும் விழிச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா அந்த 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற சாக்கடையை தூர் வர்றது, தெருவை சுத்தமாக வச்சுக்கிறது, ஒரு பொது இடத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் நாங்கள் தன்னார்வமாக பண்ணோம். இது வந்து ஒரு அமைப்பு சாராமல் இருந்துச்சு, இதை முறைப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு பேர் வச்சு செயல்படலாம். அந்த பேர் பொதுவாக இருக்கணும், சாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது, மத அடிப்படையில் இருக்கக்கூடாது, எந்த நடிகர் பேர்லையும் ரசிகன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாரும் விரும்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு பொது பேரை தேர்வு பண்ணணும். அந்த பொது பேரை நம்ம நாட்டு பேர் வச்சுக்கலாம். நம்ம நாட்டு பேர் பழைய பேர், பழமையான பேர், பாரத நாடு பழம்பெரு நாடு நீர் இதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அப்போ பாரதங்கிறது நம்ம நாடு, நாட்டுக்கு பெருமை சேர்த்தணுங்கிறதுக்காக பாரதம்னு வச்சுக்கிட்டோம். வெண்புறாவை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் கடைசியாக அந்த போரை நிறுத்துவதற்கான சின்னமாக நமது முன்னாள் பாரத பிரதமர், இந்த ஆசிய ஜோதி என்று அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் உலகத்திற்கே சமாதானம் வேணுங்கிறதுக்காக அவர் அடையாளப்படுத்தினது புறா. அந்த புறாவில் வெண்புறா, சமாதான கொடி வெள்ளை கொடி, அதனால் பாரதம் வெண்புறா அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டோம். என் மக்கள் எல்லாம் விரும்பினாங்க, மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு வருஷம் வருஷம் அதிகமாகிக்கிட்டே வந்தது. அதன் காரணமாக எல்லாரும் விரும்புகிற பேருங்கிறதுனாலையும் பொதுவாக இருக்கிறதுனாலையும் அருகில் இருக்கிற எங்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்க, அருகாமையில் இருக்கிற ஊரில் இருக்கிற சிறு தொழிலதிபர்கள், பெரு தொழிலதிபர்கள், அவங்க நல்லது செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு, ஏழைங்களுக்கு உதவி செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இலவசமாக நோட்டு புத்தகம் வாங்கி தரது, பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் நாங்கள் ஏதாவது பொது காரியம் செஞ்சால் அந்த பொது காரியத்துக்கு தேவையான பொருட்களை அவங்க கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சு ஊக்கப்படுத்தினாங்க. இந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட, வெறும் 10 நபர்களால் வச்சு உருவாக்கப்பட்ட இந்த பாரத வெண்புறா இளைஞர் நற்பணி மன்றம் பாரத வெண்புறா அறக்கட்டளையாக மாறி இன்னைக்கு 36வது ஆண்டு விழா முடித்து 37வது ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறோம். இன்னைக்கு பாரத வெண்புறா மக்கள் சேவை இயக்கமாக இது மாறி இருக்குது. இந்த இயக்கம் ஜாயிரமாப்பிள்ளைங்கிற சின்ன ஊரில் துவக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில், ஏன் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் கூட எங்கள் சேவை இருந்திருக்குது.
1: ஓகே சார், இந்த இயக்கத்துக்கு இப்படி ஒரு பேர் வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அடுத்தது சார், அடுத்து வந்து குறிப்பாக இந்த இயக்கத்தின் மூலியமாக என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு நீங்கள் உதவிலாம் செஞ்சுருக்கீங்க?
2: குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இயற்கை பேரிடர்னு சொல்லக்கூடிய புயல் மழை வெள்ளம், அதை தாண்டி இப்போ புதுசாக ஒரு இயற்கை பேரிடர் நிலநடுக்கம், அதை தாண்டி ஒரு புதுசாக ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சு 2020-21 19 செப்டம்பரில் ஆரம்பித்து 21 வரைக்கும் உலகத்தையே அச்சுறுத்திய கொரோனா பேரிடரில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் குடியிருக்கிற பகுதி சுற்று வட்டார பகுதியில் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஒவ்வொரு இளைஞர்களும் நாங்கள் முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு எங்களை பாதுகாத்துக்கிட்டு எங்கள் சுற்றுப்புற பகுதியை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியில் ஈடுபட்டோம்.
1: கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சார், இயற்கை பேரிடர்களில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கதிர்வேலன் சார், அவரோட பாரதி வெண்புறா அப்படின்ற இயக்கத்தின் மூலியமாக மக்களுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க, அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே கதிர்வேலன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட இந்த பாரதி வெண்புறா இயக்கத்தின் மூலியமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு, அது மூலியமா அவர் என்ன கத்துக்கிட்டாரு, மக்களுக்கு என்னெல்லாம் சொல்ல விரும்புறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்களோட இயக்கத்தின் மூலமா என்ன மாதிரியான விருது நீங்க வாங்கியிருக்கீங்க சார்?
4: பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு மத்திய அரசினுடைய நிதியோடு வழங்கப்படுகின்ற தமிழ்நாட்டின் பழமையான மிக உயரிய, இன்னைக்கும் ஆயுள் காலம் முடிகிறதுக்குள்ள இந்த விருதை நம்மள வாங்கியே தீரணும்னு ஆசைப்படுற ஒரு கலைஞன், ஆசைப்படுகிற எவ்வளோ பெரிய உச்ச நடிகராக இருந்தாலும் ஆசைப்படுகிற ஒரே ஒரு மிக முக்கிய உயர்ந்த விருது கலைமாமணி விருது. அந்த கலைமாமணி விருதை நான் வாங்கியிருக்கிறேன். எதுக்காக?
3: சூப்பர் சார், இவ்வளோ பெரிய விருது வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சார். அடுத்தது உங்களோட அனுபவத்திலிருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க?
4: இளைஞர்களை பெற்றோர்களை வச்சிருக்கிறவங்க கிட்ட நான் இதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொடர்ந்து ஏதேனும் ஒரு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக அடுத்த தலைமுறை உருவாவது தடுக்கப்படுகிறது. காரணம், ஆண்மை சக்தி குறைகிறது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது, கண் பார்வை குறைகிறது, மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது, செவித்திறன் குறைகிறது, இளம் பருவத்திலேயே பிறர் துணை இல்லாமல் நடக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய வன்முறைகள். இதை வந்து தடுக்குகின்ற தகுதின்னு சொல்ல முடியாது, தடுக்குகின்ற கடமை, டியூட்டி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு. அதனால் தயவு செஞ்சு இந்த போதை பழக்கத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்கள், பெரியவர்கள், என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பவர்கள், என்னுடைய சகோதரன் ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அனைவரிடத்திலையும் பாரத வெண்புறா மக்கள் சேவை இயக்கம் என்ற எங்கள் நற்பணி இயக்கத்தின் சார்பில் இருகரம் கூப்பி பணிவோடு கேட்டுக்கொள்வது, தயவு செய்து முதலில் இந்த போதை பழக்கத்திலிருந்து மெதுமெதுவாக வெளியே வாருங்கள். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களை நம்பி இருக்கின்ற பெற்றோரை தயவு செய்து காப்பாற்றுங்கள். உங்களை நம்பி வந்திருக்கின்ற மனைவியை, உங்களுக்கு பிறந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை கவனித்து மனதில் வைத்து தயவு செய்து இந்த வினாடியிலிருந்து போதை பழக்கத்திலிருந்து வெளியேற பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
3: கண்டிப்பா சார், நீங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இளைஞர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி பயனுள்ளதாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான கதிர்வேலன் சார், அவரோட பாரதி வெண்புறா இயக்கத்தின் மூலியமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சு அவங்களோட வாழ்க்கையே மாத்திருக்காங்க அப்படின்ற அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதோட நானுமே இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. இன்றைக்கான நிகழ்ச்சியை தொகுத்து கொடுக்க போகிறது நான் உங்கள் தருண் தாங்க. நேர்களை, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்காக ஒரு வந்து தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பு என்ன தெரியுமா? சாலை விபத்துகளை தடுக்க தேவையானது கட்டுப்பாடு.

பாடுகளா இல்ல விழிப்புணர்வா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மனிதரையும் நேரடியாக தொடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நேர்களே, இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அலைபேசி எண் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு உலகம் முழுசுமே தினமும் ஆயிரக்கணக்கான சாலை விபத்துகள் நடக்குது. அதுல பலருமே உயிரிழக்கிறாங்க. இன்னைக்கு பலர் நிரந்தரமா உடல் ஊனமடைந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த விபத்துகள்ல பெரும்பாலானது இயற்கையால ஏற்படுறது இல்லைங்க, மனிதர்களோட அலட்சியம் அப்படி இல்லைன்னா போக்குவரத்து விதிகளை மீறுறதுனால தான் ஏற்படுது. ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படுறதை விட அந்த விபத்தே நடக்காம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பும் கடமையும் இருக்குங்க. முதல்ல ரெண்டு சக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவங்க கட்டாயம் ஹெல்மெட் போடணும். பலர் பக்கத்தில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடுறதே இல்லை. ஆனால் விபத்து அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல வரதில்லைங்க. ஒரு நல்ல தரமான ஹெல்மெட் உயிரை காப்பாற்றும் கவசமாக செயல்படுது. அதே மாதிரி காரில் பயணம் செய்கிறவங்க முன்பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டுமில்லாமல் பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவங்களும் சீட் பெல்ட் அணியிறது அவசியமான விஷயங்க. திடீர்னு பிரேக் அல்லது விபத்து நேரத்தில் சீட் பெல்ட் நம்மளோட உடலை பாதுகாக்குது. அடுத்ததாக வேக வரம்பை மதிக்கிறது, இதுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேகமாக போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பலர் நினைக்கிறாங்க. ஆனால் அதிக வேகம் சிந்திக்கக்கூடிய நேரத்தையும் வாகனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறனையும் குறைச்சிடுது. அதனால விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்குதுங்க. போக்குவரத்து சிக்னல்கள் நம்மளோட பாதுகாக்காகவே தான் உருவாக்கப்பட்டது. சிவப்பு விளக்கு அப்படின்னா நிற்கணும், மஞ்சள் விளக்கு அப்படின்னா எச்சரிக்கை, அதாவது அடுத்து நம்ம வந்துட்டு பச்சை விளக்கு வரப்போகுது ரெடியாக இருங்க அப்படின்றது மாதிரி, பச்சை விளக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம போகணும். சில நிமிடங்களில் சேமிக்கணும் அப்படின்னா சிக்னலை மீறுறது ஒரு வாழ்க்கையை இழக்க செய்யலாங்க. அந்த மாதிரி சாலையை கடக்கும்போது பாதசாரிகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஜீப்ரா கிராசிங்கில் பாதசாரிகள் முன்னுரிமை வழங்குறது ஒவ்வொரு ஓட்டுநரோட கடமையாகவுமே இருக்குது. அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு தலைப்பு தான் வந்துட்டு சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு தேவை வந்துட்டு கட்டுப்பாடுகளாக விழிப்புணர்வா. இந்த தலைப்புல வந்துட்டு கட்டுப்பாடுகள் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்களும் விழிப்புணர்வு முக்கியம் அப்படின்னு சொல்றவங்களும் ரெண்டும் முக்கியம்னு சொல்றவங்களும் நம்மளுடைய சோன எஃப்எம் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க, நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படிங்கற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. LED சோலார் ஸ்ட்ரீட் லைட், DTCP ரேர் அப்ரூவ்டு பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி EMI வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, CCTV கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, STL மில், ஆத்தூர், சேலம்.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
1: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தம்பதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
1: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
1: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
3: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா யோசிக்கிறேன்.
2: மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
3: கேளு.
2: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
3: எங்க?
2: கண்ணுல தான்டா.
4: நீங்க பெரிய ஆளுன்னு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நாம் வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு தேவை கட்டுப்பாடுகளா இல்ல விழிப்புணர்வா அப்படின்றது தாங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் தம்பி.
4: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம்
4: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கண்ணா. அண்ணா, சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு தேவை கட்டுப்பாடுகளா இல்ல விழிப்புணர்வா?
5: அதாவது கட்டுப்பாடுகள் தான் முக்கியம். எப்படி அப்படின்னா, இப்ப சாலையில வந்து ஒரு வேக தடை போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாடு. அந்த இடத்துல நாம நினைச்சு இந்த இடத்துல வேகம் நாம போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தி போறதுக்காகத்தான் அந்த வேக தடை போட்டிருக்காங்க. இப்படி வந்து அப்ப விழிப்புணர்வு அப்படின்னா அந்த வேக தடைகள வெள்ளப்பகுதிகளை பார்த்துட்டு விழிப்புணர்வு வரும். அதனால கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்காங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே கட்டுப்பாடு வேணும். எந்த இடத்துல எப்படி எப்படி சிக்கனம் கூப்பிடுறாங்க போகணும் அப்படிங்கிறது, அப்படி நாம கட்டுப்பாடு வந்துருந்தோம்னா ஏராளமான விபத்துகள் எடுத்துக்க முடியும். வாகன பெருக்கு அதிகமே, மக்கள் தொகை பெருக்கு பெருக வாகன பெருக்கு போக்குவரத்து ஏகப்பட்ட வருதுங்க. அதனால நாம் கட்டுப்பாடுல கண்டிப்பா வேணுங்க.
4: கண்டிப்பா ரொம்ப நன்றி.
5: அப்படின்னா கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னாக்கா வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான தலைப்பு சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா இல்ல விழிப்புணர்வா?
6: என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சாலை விபத்துகளை தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது தான் தேவைப்பா. உதாரணத்துக்கு எந்த வண்டி எந்த ரூட்ல போகணும், எந்த வேகத்துல போகணும், எவ்வளவு நேரத்துல இந்த ஒரு ரோட்ல போகணும், இது மாதிரியான பல விஷயங்கள்ல அந்த சாலை விதிகள்ல நம்ம போட்டா மாத்திரம் தான் மக்கள் அதை பின்பற்றி கண்டிப்பா வாழ்க்கையில எந்தவித எதிர்பாடும் இல்லாமல் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடைக்கும். சோ அதெல்லாம் வச்சு என்ன கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான தேவையான ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான கட்டுப்பாடுகள் தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்பீட்ல இந்த ரோட்ல போறாங்க, உடனே மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இல்லாத மாதிரி கொடுக்கணும். அந்த பாதிப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரிசன் மாதிரி போடுறது, அல்லது ஃபைன் மாதிரி போடுறதுன்னு கடுமையான சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில பண்ணா மாத்திரம்தான் மக்கள் அப்படிங்கிறவங்க திருந்துவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கடுமையான சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கும் பொழுது சாலை விபத்துகள் அது இதெல்லாம் கம்மியா ஆகிறதுக்கான ஒரு சாத்தியமும் வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றேன்ப்பா.
4: ரொம்ப நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்கு.
6: வேலு சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பாய்ப்பா.
4: நன்றி அண்ணா. ரொம்ப அருமையா ரெண்டு பேருமே வந்துட்டு கட்டுப்பாடுகள் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொன்னாங்க. நேர்களே, இன்னைக்கான தலைப்பு சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா இல்ல விழிப்புணர்வா அப்படின்றதுதான். இந்த தலைப்புல நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா இல்ல விழிப்புணர்வா? மறுபடியும் சொல்றேன், சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு தேவை கட்டுப்பாடுகளா இல்ல விழிப்புணர்வா? இந்த தலைப்புக்கு நீங்க பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க கால் பண்ணி என்னோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: வணக்கம் ருக்மணி. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் சாமி.
3: சூப்பர். இன்னைக்கான தலைப்பு தெரியுங்களா?
4: கட்டுப்பாடா
3: விழிப்புணர்வா? சொல்லுங்க, சாலை விபத்தை தடுக்கிறதுக்கு கட்டுப்பாடு தேவையா இல்ல விழிப்புணர்வு தேவையா?
4: கட்டுப்பாடு தேவை. கட்டுப்பாடு கூட நல்ல ஒரு சிறப்பான கட்டுப்பாடா இருக்கணும். ஓரத்துல போனா கூட போய்க்கலாம் அப்படின்ட்டு வட்டிக்காரன் போவான். நடுவுல போனா தானே கட்டுப்பாடு, ஓரமா போய்க்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு. நீங்க அந்த டிராபிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரமா போவாங்க, அது கூட போடக்கூடாது, அப்படி கூட செய்யக்கூடாது. அப்போ மனிதனா பார்த்து அவரே திருந்தினாத்தான், ஐயோ இப்படி போனோம்னா தப்பு, இதெல்லாம் சரி வந்து கீழே கீழே உளுந்துருவோம், உளுந்தா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திருந்தோம். அப்பதான் விழிப்புணர்வு வேணும். தனி மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அத்தவிட அவசியம் வந்து விழிப்புணர்வு. அவனே திருந்தோம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் போட்டுட்டு இஷ்டத்துக்கு வரக்கூடாது. நான் ஒரு தடவை சாலையில பாக்கறேன், என்ன ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போகுது, காற்று வேகத்துல பறக்கறாங்க, என்ன இப்படி ஓடுறாங்களே, எப்படி எந்த இடத்துல எப்படி போவாங்க, என்ன சொல்லிட்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு, மனிதனுக்கும் கட்டுப்பாடு வேணும்.
3: கண்டிப்பா
4: நம்ம கவர்மெண்ட்ல போடுற கட்டுப்பாடு மட்டும் போதாது, அவரவருக்கே கட்டுப்பாடு வேணும். அதனால அமைதியா நல்ல சிந்தனையோட தண்ணிக்கிட்டு போடாம நல்ல தெளிவான மனதோட, நம்ம குடும்பம் எல்லாம் இருக்குது, குழந்தை குட்டிங்க இருக்குதுங்கிற ஒரு மனசுல எண்ணத்தை வளர்த்திட்டு போய் போகணுங்கிறது என்னோட நான் சொல்ற ஒரு வார்த்தை சாமி.
3: ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப அருமையா உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி.
4: நன்றி சாமி, நன்றி சாமி.
3: ரொம்ப அருமையா வந்துட்டு கட்டுப்பாடுகளும் தேவை விழிப்புணர்வும் தேவை அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சாலை விபத்துகளை ரொம்ப அருமையா வந்துட்டு கட்டுப்பாடுகளும் தேவை விழிப்புணர்வும் தேவை அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் தேவையா இல்லை விழிப்புணர்வு தேவையா அப்படின்றது தான் இன்னைக்கான நம்மளுடைய தலைப்பு. நம்மளுடைய தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க வந்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட சேர்ந்து பகிர்ந்துக்கலாம். நேர்களை ஃபோன் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, அதில் ஃபோன் நம்பரை போட்டு டக்குன்னு கால் பண்ணி என்னோட டக்குன்னு கனெக்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கம் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா இல்ல விழிப்புணர்வா அப்படின்றது தான் இந்த தலைப்புக்கு. நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போன் எடுத்து கையில மட்டும் வச்சிருக்காதீங்க. நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707 என்கிற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி என்னோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நேர்களே, ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு சில நொடிகள் போதும், ஆனால் அந்த சில நொடிகளில் தவறான முடிவு ஒரு குடும்பத்தோட வாழ்நாள் முழுசும் மறக்க முடியாத வேதனையாக மாறிடும். அதனால தான் வாகனம் ஓட்டும்போது முழு கவனமும் சாலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் நிறைய பேர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக்ஸ் போலீஸ் எல்லாருமே வந்துட்டு அதுதான் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலத்தில் அதிகரித்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மொபைல் ஃபோன் பயன்படுத்திக்கிட்டே வாகனத்தை ஓட்டுறது. ஒரு அழைப்பு வந்தாலும் ஒரு மெசேஜ் வந்தாலும் ஒரு நிமிஷம் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த ஒரு நிமிஷத்தில் முன்னால் போகக்கூடிய வாகனம் திடீர்னு பிரேக் போட்டால் என்ன ஆகும்? சாலையை கடக்கக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகும்? அதனால வாகனம் ஓட்டும்போதே மொபைலை பயன்படுத்துறத முழுசாக தவிர்த்துடலாம். அடுத்ததான் மதுபோதையில் வாகனம் ஓட்டுறது. இது மிகவுமே ஆபத்தான செயல். மது அருந்தினத்துக்கு அப்புறம் மனிதனோட சிந்தனையும் திறனும் முடிவெடுக்கக்கூடிய திறனும் வாகனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறனும் குறைஞ்சிடும். அதனால தான் சட்டமும் இதை கடுமையான குற்றமாக நினைக்குது. நீங்கள் மட்டுமல்ல, எதிரில் வரக்கூடிய அப்பாவி மனிதர்களோட உயிரையும் அது ஆபத்தில் தள்ளுது. இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா இல்லை விழிப்புணர்வா? உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபோனை டக்குன்னு கையில் எடுத்து சோனா எஃப்எம்இன் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நேயர்களே. அதே மாதிரி இருசக்கர வாகனங்களில் ரெண்டு பேருக்கு மேலே பயணம் செய்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மூணு இல்லைன்னா நாலு பேர் ஒரே பைக்கில் பயணம் செஞ்சோம் அப்படின்னா அந்த வண்டியோட சமநிலை பாதிக்கும். திடீர்னு பிரேக் அடிக்கும்போது, அப்படி இல்லைன்னா சாலை வளைவுகளில் திரும்புகிறப்போ விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகங்க. நேர்களே, சாலையில் இன்னொரு வாகனத்தை முந்தி போகும்போது கண்டிப்பாக இண்டிகேட்டர் அப்படி இல்லைன்னா கை செய்கை மூலமாக சிக்னல் கொடுக்கணும். பின்னாடி வரக்கூடிய வாகன ஓட்டுநருக்கு நம்ம அடுத்த நடவடிக்கை தெரிஞ்சால் மட்டும்தான் அவருமே பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே மாதிரி நைட் டைமில் வாகனம் ஓட்டும்போது தேவையில்லாமல் ஹைபீம் விளக்க பயன்படுத்துறத தவிர்க்கணும். அதிக வெளிச்சம் தரக்கூடிய அதாவது எதிரில் வரக்கூடிய ஓட்டுநரோட கண்களை வந்துட்டு பாதிக்குங்க. அதிக வெளிச்சம் தரக்கூடிய லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சில நொடிகள் அப்படியே மறைச்சிடும் கண்களை. அந்த சில நொடிகள் ஒரு பெரிய விபத்துக்கு காரணமாக மாறலாம். அதனால தேவையான இடங்களில் மட்டும் ஹைபீம் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சோர்வு அல்லது தூக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு நினச்சி வாகனம் ஓட்டாதீங்க. பாதுகாப்பான இடத்துல வாகனத்தை நிறுத்திட்டே கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பயணத்தை தொடருங்க. சோர்வான நிலையில் வாகனம் ஓட்டும்போது மதுபோதையில் ஓட்டுறதுக்கு சமமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியும் அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகள் சொல்லுதுங்க. நேர்களே, சாலை விபத்துகள் பெரும்பாலும் வாகன கோளாறுகளால் ஏற்படுறதில்ல. அலட்சியம், அவசரம், கவனக்குறைவு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றில் தான் அதிகமாக ஏற்படுது. அதனால் எப்பயுமே பொறுமையோட வாகனம் ஓட்டலாம். நம்ம உயிரை மற்றவர்களோட உயிரையும் பாதுகாக்கலாம். நேர்களை, கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் அந்த விழிப்புணர்வை மறக்கவே மாட்டாங்க. அதனால தான் இப்போது சமீப காலமாக இந்த சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை வந்துட்டு ஒரு விழிப்புணர்வாக வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கான தலைப்பு பார்த்திங்கன்னா, சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா இல்லை விழிப்புணர்வா அப்படின்றது தான். நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் இந்த தலைப்புக்கு பேசணும் அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜாலியாக பேசலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, சாலை விபத்துகளை தடுக்க தேவை கட்டுப்பாடுகளா இல்லை விழிப்புணர்வா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770108 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த தலைப்பில் பேசலாம் நேர்களே. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கப்புறம் தான் அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே நம்மளால் வர முடியுங்க. பாதசாரிகள் பாதுகாப்பு விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாதசாரிகளுக்குமே பாதுகாப்பு விதிகள் இருக்குங்க. ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் சாலையை கடக்கணும், சாலையை கடக்கும் போது வலது இடது மீண்டும் வலது பக்கம் கடக்கணும் அப்படின்னும், குழந்தைகளை தனியாக சாலையில் கடக்க விடக்கூடாது, பள்ளி மற்றும் மருத்துவமனை பகுதிகளில் வேகத்தை குறைக்கணும், இந்த ஹார்ன்லாம் அடிக்கக்கூடாது, மழைக்காலங்களில் மெதுவாக ஓட்டி பாதுகாப்பாக போகணும், அது எல்லாமே வந்துட்டு பாதசாரிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விதின்னு சொல்லலாம். போக்குவரத்து விதிகள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணுங்க. செல்லுபடியாகக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். வாகன ஆர்சி, இன்சூரன்ஸ், பியூசி சர்டிபிகேட் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். சிக்னல் கொடுக்காம திரும்பக்கூடாது. ஒன் வே சாலையில் எதிர் திசையில் போகவே கூடாது. ஆம்புலன்ஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸ் வாகனங்களுக்கு உடனே வழிவிடணும். பள்ளி பேருந்துகளை முந்தும் போது கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓட்டும் போது காதில் ஹெல்மெட், அதாவது நம்ம ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெட்செட் வந்துட்டு காதில் போட்டுக்கிறாங்க. ஸோ ஓட்டும் போது பாட்டு கேட்டுகிட்டே ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி, இப்போ பாட்டு கேட்டுகிட்டே ஓட்டிட்டு போகும்போது பின்னாடி இருக்கக்கூடிய வாகனம் ஏதாவது ஆரன் அடித்தாங்க அப்படின்னா கூட நமக்கு தெரியாது, அதனால கூட விபத்து ஏற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கலாங்க. அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு விழிப்புணர்வு முதல்ல முக்கியம். அந்த விழிப்புணர்வு முக்கியம், அதாவது விழிப்புணர்வுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்றது தெரிய வரும். ஸோ கட்டுப்பாடுகள் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் தெரியாதுல்ல நிறைய பேருக்கு. ஸோ விழிப்புணர்வு இருந்தால் தானே அவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம், பாதுகாப்பாக திரும்பலாம். இப்போது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு நேர்களே. சாலை விபத்து விதியால் இல்லை, பெரும்பாலும் விதிகளை மீறினால மட்டும்தான். இன்னிலிருந்து உறுதி எடுத்துக்கலாம், ஹெல்மெட் அணியலாம், சீட் பெல்ட் போடலாம், வேக வரம்பை கடைபிடிக்கலாம், மொபைல் பயன்படுத்தி வாகனம் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுக்கலாம், மதுபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுக்கலாம், போக்குவரத்து காவலர்களோட அறிவுரைகளை மதித்து நடந்துக்கலாம். ஒரு நிமிஷம் தாமதமாக போனாலும் பரவாயில்லை, ஆனால் பாதுகாப்பாக வீட்டுக்கு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எப்பயும் போல் இன்றைக்குமே நம்ம வந்து ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேச போகிறோம். அப்படி முதல் விஷயமா என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மீனை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த மீன் சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். அப்படி என்ன மீன் நாகராஜன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சால்மன் மீன். இது வந்து நம்ம உடலுக்கு வந்து பல நன்மைகளை வந்து தருதுங்க. குறிப்பாக இபிஏ, அதுக்கப்புறம் டிஹெச்ஏ, இந்த முக்கிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இந்த சால்மன் மீனில் இருக்குது. பொதுவாகவே ஒமேகா 3 எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக இந்த சால்மன் மீனில், அதாவது குறிப்பிட்ட வகை மீனில் தான் ஒமேகா 3யும் இருக்குது. அதில் சால்மன் மீனும் ஒரு வகை மீனுங்க. இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரை கிளரிசைடு அளவை வந்து குறைக்குங்க. அதே மாதிரி அலர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்கும் இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் இந்த ஒமேகா 3 வந்து உதவுங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை சால்மன் போன்ற கொழுப்பு சத்து நிறைந்த மீன்களை நம்ம சாப்பிட்றது இதய நோய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது 36% வரைக்கும் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தசை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உயர்தர புரதம் வந்து இந்த சால்மன் மீனில் வந்து இருக்குங்க. சால்மன் மீனில் உடலுக்கு தேவையான 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் வந்து இருக்குங்க. தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் காயங்களை ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கும் இது வந்து உதவுது. அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு அப்புறமா தசைகள் வந்து சீக்கிரமாக வந்து மீளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட நேரம் வந்து பசி எடுக்காமல் தடுக்கிறதுக்கும் உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் இந்த சால்மன் மீனில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாவசிய சத்துக்கள் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காரணமாக விளையாட்டு வீரர்கள், ஃபிட்னஸ் பர்சன்ஸ் எல்லாமே உணவு முறைகளில் கட்டாயமாக சால்மன் மீனை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளை

வளர்ச்சிக்கும் கூர்மையான நினைவாற்றலுக்கும் இந்த சால்மன் மீன் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதனால் கட்டாயமாக உணவு முறைகளில் இந்த சால்மன் மீனை வாரத்துக்கு ஒரு முறை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி, இந்த ஒரு வைட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து பெற முடியல அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக சால்மன் மீனை வந்து எடுத்துக்கலாம், கட்டாயமாக நமக்கு வைட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரியமோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்புங்க. இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, ஹோமியோபதி மருத்துவர், 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஹோமியோபதி மருத்துவராக இருக்கக்கூடிய திவ்யா மேம் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம், மேம் ஒருத்தர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த உணர்ச்சி கொந்தளிப்புக்குள்ளார போகக்கூடாது, அதாவது வருத்தமாக இருக்கக்கூடாது, டிப்ரெஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க என்ன ஒரு விஷயங்கள் வந்து பண்ணலாங்க மேம்?
2: பிடிச்ச விஷயங்கள் செய்யணும். நமக்கு யோகா பிடிச்சிருக்குன்னா யோகா செய்யலாம், டான்ஸ் ஆட பிடிச்சிருக்குன்னா டான்ஸ் ஆடலாம், கார்டனிங் பிடிச்சிருக்கு, பிளான்ஸ்லாம் வளர்த்த பிடிச்சிருக்குன்னா அதை வளர்த்தலாம். எப்பயுமே நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்கிறப்ப மனசு வந்து சந்தோஷமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து கட்டுரை எழுத பிடிக்கும்னா அதை செய்யலாம். ஸோ ஹாபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து செய்கிறப்ப சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கிறப்ப உடம்புல ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகும், ஆக்சிடோசின் அந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் செக்ரீட் ஆகிறப்ப என்னாகும்னா பாடி ரிலாக்ஸ்டாகவே இருக்கும், அப்போ டிசீஸ் வராது.
1: கண்டிப்பாக மேம், இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சி ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கணும், அந்த கவலை அப்படின்றது வரக்கூடாது, வருத்தம் அப்படின்றது வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். இந்த பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குங்க. சில பேருக்கு வந்து பேருந்தில் பயணம் பண்ணுறது கூட ரொம்ப பிடிக்கும், ஆனால் சில பேருக்கு வந்து பேருந்தில் பயணம் பண்ணுறது பிடிக்காது. சில பேருக்கு வந்து தனியாக உட்காந்துட்ருக்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு தனியாக உட்காந்துட்ருக்கிறது ரொம்ப பிடிக்காது. சில பேருக்கு நண்பர்களோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு நண்பர்களோடு இருக்கிறது கூட வந்து பிடிக்காது. ஸோ இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள் மாறுபட்டுகிட்டே இருக்கும். சிலருக்கு பாட்டு கேட்குறது பிடிக்கும், சிலருக்கு கோயிலுக்கு போகிறது பிடிக்கும், சிலருக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இப்படி பிடிச்ச விஷயங்கள் நமக்கு என்ன இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நம்ம நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதனால தான் ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு விஷயமா பிடிச்ச வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பிடிச்ச வேலையை ஒருத்தர் 8 மணி நேரம் செய்கிறார் அப்படின்னா அந்த 8 மணி நேரமும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருப்பார். ஸோ அதனால தான் அந்த ஒரு வார்த்தையும் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நிலமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே மன ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். மனமே நிலமா அப்படின்னு யாராவது கேட்டால் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் மனசில் பல எண்ண ஓட்டங்கள் அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அந்த எண்ண ஓட்டங்கள் கம்மியாகும் போது தான் இந்த மன நிம்மதி வந்து அப்படி மேலே வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி நம்ம மனசு அப்படியே லேஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவலைகளை மனசுக்குள்ளாரையே பூட்டி வைக்காமல் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட அப்படியே வந்து அதை நம்ம வந்து பகிரணும். அப்போ தான் நம்மளுடைய மனசில் இருக்கிற, அதான் ஒரு விஷயம் வந்து ஒரு காமெடி கூட பார்த்துருப்போம், ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் மனசில் இருந்த பாரமே இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட கூட ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணதுக்கப்புறம், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் என் மனசில் இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கூட அந்த வார்த்தைகளை வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது மாதிரி ஷேர் பண்ண நம்ம மனசில் இருந்த ஒரு பாரம் வந்து இறங்கிடும். அதே மாதிரி கோயிலில் போயிட்டு அவங்க மனசில் இருக்கிற அந்த கவலைகள்லாம் மனம் விட்டு வேண்டும் போது கூட அது வந்து கம்மியாகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த மனசில் இருந்த பாரமே வந்து இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அங்கே கூட வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகளை நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து நம்ம மனசை லேசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மனநல ஆலோசகர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தனிமையை தவிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தனிமையிலே வந்து இருக்கிறோம், ரொம்ப நாட்கள் தனிமையிலே இருக்கிறோம், நண்பர்கள் கூடலாம் பேசுறது இல்லை, ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் கூட அமையாது, நாமளே தான் உருவாக்கிக்கணும். தனிமையில் நம்மளை இல்லாமல் நம்ம கூட இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்க கூட ஜாலியாக பேசுகிற மாதிரியும் நாமளே சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். அதே மாதிரி நண்பர்களும் அப்படி தான், நாமளே ஒரு புது நண்பர்களை உருவாக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம வந்து பழகி தான் ஆகணும். இல்லை தேடி போய் நண்பர்களை பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தனிமையை தவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனநல ஆலோசகர்கள் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியா பயன்பாட்டை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கம்மி பண்ணிக்கிட்டால் அந்த மனநலன் மேம்பாடு அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும், மன அழுத்தம்லாம் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்து நம்ம போவோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி நம்ம வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போவோம். இது நமக்கு வந்து பல வகையில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர்கள் சோசியல் மீடியாவை ரொம்ப கம்மியாக பயன்படுத்த சொல்கிறாங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.
4: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: ஆரோக்கியமான நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாதம் முழுவதுமே உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றியும், உடற்பயிற்சி செய்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி உடற்பயிற்சி பண்ணுறவங்க, குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்கெல்லாம் வந்து சில கிழமைகள்லாம் சாப்பிடாம கூட வந்து இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறாங்க. ப்ரோட்டீன் அப்படின்றது நம்ம உடல் செல்களோட வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் உதவக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலோட செயல்பாடுகளுக்கு பெரிதும் உதவக்கூடியது இந்த ப்ரோட்டீன். அப்படி தயிரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு கோப்பை தயிரில் கிட்டத்தட்ட 11 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தயிரில் கால்சியம், வைட்டமின் B2, வைட்டமின் B12, பொட்டாசியம் இந்த சத்துக்களும் இருக்குது. இருந்தாலும் நிறைய பேருக்கு தயிரும் பிடிக்காது. தயிர் பிடிக்காதவங்க ப்ரோட்டீன் தேவைக்கு வேறு எந்த உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா பாலாடை கட்டி, சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலாடை கட்டியில் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைஞ்சி காணப்படுதுங்க. காலை உணவில் அதிகமாக சேர்க்கப்படுற இந்த சீஸ்கள் நம்ம உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் சக்தியை வந்து கொடுக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சீஸில் கொழுப்பு, கால்சியம், வைட்டமின் A, வைட்டமின் B12 போன்ற சத்துக்களும் வந்து இருக்குது. இருந்தாலும்

சீஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்க கூட மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வேறு எந்த உணவுகளில் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா பருப்பு பயிர் வகைகள், பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பயிர் வகையில் அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இது நம்ம உடலுக்கு வந்து பல சத்துக்களை வந்து கொடுக்குது. நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் தசையோட ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய ஸ்கின் அதுக்கப்புறம் ஹேர் இந்த ஆரோக்கியத்துக்கும் வந்து பெரிதளவில் உதவுதுங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்க்கடலை வெண்ணெயில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து இருக்குது, அதே மாதிரி வைட்டமின் பி சிக்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது. ஸோ இதையுமே வந்து எடுத்துக்கலாம். இதை தாண்டி நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது இறைச்சி, கோழி இறைச்சியில் அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஆட்டு இறைச்சியில் அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது. இந்த ஒரு உணவுகளை கட்டாயமாக வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இறைச்சியை வந்து எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து பருப்பு வகைகளையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற சீஸ் பன்னீர் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதை தாண்டி கடல் உணவுகள்லேயும் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மீன், இறால், நண்டு, மத்தி போன்ற கடல் உணவுகளில் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்கில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. தினமுமே ஒரு எக்கு எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் அறிவுறுத்துகிறாங்க. ஸோ கட்டாயமாக இந்த உணவுகளில் உடற்பயிற்சி பண்ணுறவங்க கட்டாயமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன திவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த

விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்க காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகரன் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது எதுக்கோ ஏஐ வெப்சைட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வெப்சைட் இருக்கு, இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு இருக்கு, நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ண அதுக்கு ஒரு ஏஐ வெப்சைட் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஏஐ வெப்சைட் இருக்கு. ஆனால் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ அவங்க பிபிடியை ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப தான் எனக்கு இந்த வெப்சைட் கிடைச்சது. இன்னைக்கு அப்படி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் சொல்ல போகிறேன். அந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா presentee.ai presentee.ai அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டோட பெயர். இந்த ப்ரெசன்ட்டி அப்படிங்கிற வெப்சைட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரெசன்டேஷன் புதுசாக ஒன்று ரெடி பண்ணனாலும் அவங்களே நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் அதுலேருந்து நீங்கள் சின்னதாக எடிட் பண்ணி கூட உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய ப்ரீ செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஃபினான்ஷியல் அனாலிசஸ்க்காக, கிளைண்ட் ப்ரொப்போசலாக, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு அது செட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பிபிடி அப்படின்னு பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து லேப்டாப்பில் அந்த மாதிரி ப்ரொஜெக்டரில் போட்டு இது பண்ணுவாங்க, ஒரு சில பேர் மொபைல்லேயே வந்து பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரேஷியோவையும் மாற்றிக்க முடியும். நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் இந்த மாதிரி ரெண்டு இதுலேயுமே வந்து டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் பிபிடியில் எனக்கு கண்டென்ட்லாம் இல்லை, ஆல்ரெடி நான் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கேன், இல்லை ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கேன், அதுலேருந்து என்னால் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் இங்கே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்லேருந்து ப்ரெசன்டேஷன் மாற்றிக்க முடியும், வேர்ட்லேருந்து மாற்றிக்க முடியும், பிடிஎஃப்லேருந்து மாற்றிக்க முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட பெயர் presentee.ai. இதை ஒரு டைம் நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கனாலே வரும், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான், மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
2: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
2: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய், என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
2: அதான் நம்ம சோனா எஃப்எம் ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய், என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
2: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படின்னு சொல்றாங்களே.
1: டேய், ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
3: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக்குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். அதனால கருத்துக்கள் இதான் தான் மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு சொல்லுங்க. இதனை தொடர்ந்து டெக்ரு நிகழ்ச்சியில் அடுத்து துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரொம்ப அதிகமாகலாம் பட்ஜெட் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1500 ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்ராக்லேருந்து வந்திருக்கக்கூடிய லிமிட்லெஸ் கிளைட் எக்ஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் வாட்சில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பரான ஃபீச்சர்ஸ். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரைட்டான ரெசல்யூஷனில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் அட்வான்ஸ்டு VUHD டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சைடில் இருக்க பெசில்ஸும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கால் பேசுகிறப்ப வந்து இதில் கரெக்டாக கனெக்ட் ஆகணும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வாட்சை உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலுக்கு வர காலை இதில் அட்டன் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். ஒரே ஒரு ஸ்டெப்லேயே எல்லாத்தையுமே சிங்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த அட்வான்ஸ் சிப்செட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி இதில் ஹெல்த் ஷூட்டும் கொடுத்துருக்காங்க. 24/7 உங்களுக்கு 24 மணி நேரமும் வந்து ஹெல்த் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஆட்டோ ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் SPO2 லெவல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே நிறைய ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்சை நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா 5 நாள் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ச் IP67 வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட வரதுனால தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி ஒரு வாட்ச் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது. இந்த வாட்சோட பெயர் ஃபாஸ்ட் ட்ராக் லிமிட்லெஸ் கிளைட் எக்ஸ் அப்படிங்கிறது அதோட பேர். இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1499 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டு ஓரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: தூய்மை என்பது ஒரு நாள் செய்யும் வேலை அல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுத்தமான இந்தியாவை உருவாக்குவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-7010078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கோகுல்? ஃபஸ்ட்டுலாம் ஸ்கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் கால் பண்ணி தான் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி லாட்ரி விழுந்திருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி பணம் நிறைய ஆஃபர் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை வேணுமா, பார்ட் டைமில் இவ்வளோ நேரம் நீங்கள் செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறதாகட்டும், இல்லை நோட்டீஸோ போஸ்டரோ பார்த்துட்டு இந்த மாதிரி போனதுக்கப்புறம் அப்படி மோசடி பண்ணுறவங்களாம் பார்த்துருப்போம். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவிலே நிறைய மோசடிகள்லாம் நடந்துகிட்ருக்கு, ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது. சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான விதத்தில் என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க கோகுல்.
1: இது எப்படி டார்கெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்து இன்ஸ்டா நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டா யூஸ் பண்ணும்போது நான் ஜாப் சர்ச் ரிகார்டிங்ஸ் வந்து நான் போஸ்டர்ஸ் ரிகார்டிங்காக பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஆல்கதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
0: அதுக்கேற்ற மாதிரியே கூட
1: இதில் ஸ்கேமர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட் ரன் பண்ணும்போது இதில் போய் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ இதில் மாட்டும் போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு வெறும் இதுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்கன்னா இல்லை, ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் லோன் ஆப்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணாமல் ஆடை பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி இஷ்யூஸ்லாம் ஆகும்.
0: எல்லாமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாலே போதும்,
1: தேவையில்லாமல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணும் போது நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணும் போதோ இல்லை அதை வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்து போனாங்க அப்படின்னா பெட்டர்.
0: எந்த ஒரு விஷயம் நெட்டில் வர்றதாகட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் வர்றதாகட்டும், இல்லை நமக்கே வாட்ஸ்அப்பில் பல முறை ஃபார்வர்ட் பண்ணப்பட்ட மெசேஜ் வரதாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைமுக்கு பல டைம் வெரிஃபை பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கோகுல். ஆமாம் தான் நமக்குள்ளே, இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருதுன்னா அதை நம்ம கண்மூடித்தனமாக நம்பாமல் அந்த மெசேஜ் வந்து உண்மையாக இருக்குமா, நண்பகத்தன்மையாக இருக்குமா, இது உண்மையாலுமே இந்த மாதிரி ஜாப்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத பல டைம் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த லிங்க்கை தொடர்றதாகட்டும், இல்லை மற்றவங்க யாருக்காவது ஷேர் பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணணும். நமக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்த உடனே படித்த உடனே நம்ம வந்து நம்பி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதோ இல்லை அந்த லிங்க்கை தொடர்றதோ அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருந்தாலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக புரிய வச்சுருக்கார் கோகுல். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோகுல் கிருஷ்ணா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பெயர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஆப் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சவால், பெருசாக சந்திக்கக்கூடிய ஒரு சவால் என்னென்னா, பழைய ஃபோனில் இருக்க டேட்டா எல்லாமே அப்படியே புது ஃபோனுக்கு வரணும். ஐஃபோனில் இது ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். நீங்கள் புதுசாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா பழைய ஃபோனும் ஐஃபோனாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக உங்கள் பழைய ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவுமே அப்படியே புது ஃபோனுக்கு கொண்டு வந்துட முடியும். அப்படியே உங்கள் பழைய ஃபோனில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அந்த வால்பேப்பர் மூலம் கொண்டு உங்களுக்கு புது ஃபோனில் வந்துடும். ஆனால் இதுவே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்படி எப்படி நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற டேட்டாவை அப்படியே இன்னொரு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் ஒரு சூப்பரான ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் க்ளோன் 2 ஸ்விட்ச் டேட்டா அப்படிங்கிறது அதோட பேர். உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா, பழைய ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே அப்படியே புது ஃபோனுக்கு மாற்றுறதுக்கு இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா உங்கள் பழைய ஃபோன்லேயும் புது ஃபோன்லேயும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயே காட்டும் ஸ்மார்ட் மொபைல் ஸ்விட்ச் அப்படின்ட்டு. ஃபோன் க்ளோனா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபராக, ஷேர் டேட்டா எனிவேரா, இல்லை மொபைல் டு பிசியா அப்படிங்கிற மாதிரி நாலு விஷயம் காட்டும். அதில் உங்களுக்கு ஃபோன் க்ளோன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்க முடியும். கான்டாக்ட்ஸை கூட உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பழைய ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா பழைய ஃபோனில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புது ஃபோன்லேயும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா காட்டும் இது உங்கள் பழைய ஃபோனாக புது ஃபோனான்னு காட்டும். நீங்கள் ஓல்டு ஃபோன், நியூ ஃபோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக சென்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரான்ஸ்ஃபர் அசிஸ்டண்ட்டும் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் அங்கேயே வந்து கேட்டுக்கலாம், உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, ரெண்டு மொபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேபிளுமே தேவையில்லை. இதிலே பார்த்தீங்கன்னா வைஃபை மூலியமாகவும் ஹாட்ஸ்பாட் மூலியமாகவும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே செக்யூராக சேஃபாக நடக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட பெயர் ஃபோன் க்ளோன் டூல் ஸ்விட்ச் டேட்டா அப்படிங்கிறது அதோட பெயர். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. 11 MB தான் இந்த ஆப்பு. இந்த ஆப்புக்கு 4.3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு டைம் ஃபுல்லாக ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: பயங்கர கூட்டமா இருக்கிற பஸ்ல விண்டோ சீட் கிடைச்ச மாதிரி இப்போ நம்ம கூட பண்ணா பேசுறதுக்கு திவாகரனா நம்ம கூட வந்து இணைஞ்சிட்டாரு. அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் குரு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: உங்களுக்காக பயங்கரமா பில்டப்லாம் பண்ணி இன்ட்ரா கொடுத்தேன்.
1: அதெல்லாம் வேணாம் தான் நான் சொல்றேன், நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறதுக்கு இல்லை, ஜாலியாக பேசுறதுக்காக வந்துருச்சு குரு குரு மற்றும் திவாகர். இது வாலி பேசு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் கூட பேசுறதுக்காக நாங்களும் ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் யாராவது இன்றைக்கி பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. ஆனால் அது ஏன் நிகழ்ச்சினா எங்கே நான் நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி குரு குரு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. சரி குரு குரு,
0: ஏன்னா
1: இங்கே ஆரம்பிச்சிருங்க.
0: இன்னைக்கு நம்ம வந்து பயங்கரமா டிஸ்கஸ்லாம் பண்ணோம், இன்னைக்கு காலையிலேருந்தே டிஸ்கஸ் பண்ணோம், இன்னைக்கு இந்த டாபிக் வைக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?
0: என்ன நாள்? எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள்,
1: எங்களுக்கு
0: ரொம்ப பிடிச்ச நாள்.
1: ஆமா, இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, வியாழக்கிழமை.
0: என்ன சாய்பாபா கோயில் போவீங்களா?
1: இல்லைப்பா, இன்னும் ஒரு நாளில் லீவ் வந்துடும், சாட்டர்டே வந்துடும், வீக்கெண்டு, ஜாலியாக இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதாவது சர்வதேச நண்பர்கள் தினம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட்டில் அந்த வர ஃப்ரெண்ட்ஷிப் டே வேறு, அது வந்து நம்ம ஊர் உள்ளூர் பண்டிகை, இது வந்து வெளியூர் பண்டிகை. சர்வதேச நண்பர்கள் தினம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து இது வாலி பேசு நிகழ்ச்சியில் நானும் குரு குருவும் நண்பர்கள், நாங்கள் ரெண்டு பேரும் தோல் மேலே கை போட்டு தோஸ்ட் பல தோஸ்டின் பாட்டு பாடுற அளவுக்கு ஒரு தலைப்பு கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு தலைப்பு இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரதிபாவும் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம் பிரதிபா.
2: வணக்கம் வணக்கம். என்னடா எனக்கு என் பேரை சொல்லவே இல்லையேன்னு பார்த்துட்டு இருந்தேன், பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க.
0: பார்த்தீங்களா, நாங்கள் சொல்லிட்டோம், எனக்காவது உங்களுக்கு வீட்டு கொடுத்துருக்குமா? ஸோ இன்றைக்கி இது வாலிபவேச நிகழ்ச்சியில் என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் யாருக்கிட்டையாவது பயங்கரமாக மாட்டி திட்டு வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எதனால் அப்படின்றத எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் மூணு பேருமே இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
1: ஆமாம், நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். அதே கேள்வி ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பிரதிபா கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுனால பயங்கரமான திட்டுனாலேனா கூட ஏதோ ஓரளவுக்கு மானே தேனே பொன்மானேங்கிற அளவுக்காக திட்டு வாங்கியிருக்கீங்களா?
2: தெரியுமே, எப்போ ஷோ எடுத்தாலும் என்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பீங்கன்னு. நான் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டும் நானும் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கப்ப நான் பேசவே இல்லை, அவள் என்கிட்ட பேசி மேம் பார்த்துட்டு நீ தான் பேசின அப்படின்னு என்னை பிடிச்சி நல்லா திட்டி விட்டாங்க. அவள் போய் உட்காந்துக்கிட்டா, இதுதான் நான் திட்டு வாங்கினது.
0: அவ்வளோதானா?
2: அவ்வளோதானா? அடுத்து அண்ணா நம்ம திவாகர் அண்ணா சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்டுனால என்ன திட்டு வாங்கியிருக்காங்கன்னு.
1: பேர் மறந்துட்டாங்க. இல்லை, நான் என் ஃப்ரெண்டுலாம் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு திட்டு தான்.
0: ஏன்னா
1: ஏன் அப்படின்னா அவர்

0: வந்து வெளியே எப்படி இருக்காருன்னு தெரியல, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரப்ப இன் பண்ணிட்டு பட்டை போட்டுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப பக்திமயமாக வருவார். நான் அப்போ தான் வந்து முண்டா பனியன் போட்டு ட்ரௌசர் போட்டுட்டு வெளியேறுவேன். இங்கே பாரு பிள்ளைனா இப்படி இருக்குன்னு அவரை பார்த்து அவரை காட்டி என்ன திட்டுவாங்கல்ல, அதனால் அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு திட்டு தான் விழுவோம். அவர் வெளியே அவங்க வீட்டில் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தான் தெரியும், ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அவரை மாதிரி இருக்கணும், அந்த பிள்ளை மாதிரி இருக்கணும், அப்படி வளர்த்துருக்காங்க அந்த பிள்ளையை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்குவேன். இது வந்து என்ன கேட்டகரியில் என்னை திட்டுறதுனே தெரியல, ஏதோ திட்டணும் இவன் என்னை பார்த்தா திட்டணும்னு தோன்றப்ப அவர் ஒரு சாக்கை வச்சு என்னை திட்டுறாங்க.
1: நான் அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், அப்போ என்ன
0: திட்டம், அப்போ உன்னை வச்சு அப்போ என்ன திட்டல, உன்னை தான் திட்டாங்க, நீயே பரவாயில்லடா இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி மக்களே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுனால ஏதாவது திட்டு வாங்கியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுனால சின்ன சின்ன திட்டு, ரொம்ப பெரிய திட்டு இல்லை, பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு பிரச்சனையில் மாற்ற அளவுக்கு இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். 9787-7007 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் குருகுரு மற்றும் பிரதீபாவோட நீங்கள் வந்து பேசலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகியிருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் அந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து போகும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா, திவாகர் மற்றும்
7: குரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, இன்றைக்கி சர்வதேச நண்பர்கள் தினம். ஸோ இந்த ஒரு டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் பயங்கரமாக இல்லைன்னா எங்கேயாவது திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி திட்டுலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எதுக்காக வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா,
6: கால் பண்ணுங்கள். 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்க குரு குரு காத்துட்டு இருக்காங்க. குரு குரு சொல்லுங்க.
7: நான் திட்டு வாங்கினது கேட்க உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கா?
6: இருக்கு இருக்கு.
7: எப்பனா அந்த ஸ்கூல் டேஸ்ல அந்த காலேஜ் டேஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இல்ல. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஹாஸ்டல்லாம் போயிட்டு வெக்கேட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வெக்கேட் பண்ணுற டைமில் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக பண்ண ஒரு விஷயத்தினால நான் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டேன். அது இப்போ ஆனாரில் ஓப்பனாலும் சொல்ல முடியாது. அது வந்து பயங்கரமான ஒரு திட்டு. இந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும். ஸோ நீங்களும் உங்களை மாதிரி என்ன மாதிரி நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்குலாம் திட்டு வாங்கினீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே பயங்கர ஹாப்பியாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போது இந்த வீக்கெண்ட்லாம் வந்துட்டாலே வந்துட்டு பயங்கர குஷியாகிடுவாங்க. அந்த லாங் வீக்கெண்ட்லாம் வருது அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்கெலாம் ரிட்டர்ன் வருவாங்கள்ல. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சொல்கிறதுக்காக. என்ன அப்படின்னா, நம்ம சேலம் கோட்டம் இருக்குல்ல, சேலம் கோட்டம் சார்பாக இந்த வீக்கெண்டில், அதாவது அந்த ஆடி மாதம் ஆடி 18 வந்து வருது இல்லை, ஸோ அதோட ஸ்பெஷலாக கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்பெஷல் பஸ்ஸஸை ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க சேலம் கோட்டம் சார்பாக. ஏன் அப்படின்னா பயணிகள்லாம் எந்தவித சிரமமும் இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு விஷயமா வந்துருக்குல்ல. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் என்னைக்காவது எப்பயாவது பயங்கரமான திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்களுமே இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இதுதான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
5: குரு. அப்புறம் கூடவே நம்ம திவாகரனா. ஸோ இன்றைக்கி பிரதீபா நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுனால பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு.
4: இப்போது நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். சோனா பண்பு இணைப்பு மற்றும் குரு இருவருக்கும்
5: வணக்கம். அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: வித்தியாசமான என்னை போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சாப்பிட போலான்னு ஹோட்டலுக்கு எடுத்து போயிடுவாருங்க.
5: என்னையா
6: எப்படி கேட்டீங்கன்னா, என்ன இவர் வாங்கி கொடுப்பாரு, கூட்டு போனாரு செலவு அவருக்கு சேர்ந்து நான் தான் கொடுக்கணும்
5: எல்லா டைமும்.
6: ஒரு சாப்பாடு அல்ல, நான் ஒரு சாப்பாடு தானே, ஒரு சாப்பாடு வச்சு தொண்டை வரைக்கும் சாப்பிடுவோம், சாப்பாடு வாங்கன்னு சாப்பிடுவாரு.
5: என்ன
6: ஆனா இந்த கீழே பிள்ளை வரைக்கும் வாங்கி கேட்டு போயிருவாரு. வித்தியாசமானது, ஆனா செலவு நான் அவருக்கு பண்ணணும்.
5: என்னன்னா
6: திட்டு வாங்குறதுக்கு எப்படி வாங்கணும் பாருங்க, அவர் வாங்கி கொடுக்குற மாதிரி போய் நான் காசு கொடுத்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன்.
5: ஓகே, ரொம்ப ரொம்ப ஃபன்னியா வந்து சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
6: இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருவருக்கும் நன்றி.
5: ஆ, நன்றி நன்றிண்ணா. திருப்பூர்ல இருந்து அதோனா கால் பண்ணி அவர் ஃப்ரெண்டுனால வாங்கின திட்ட பத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எப்பயாவது ஹோட்டல்லாம் போனோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு நம்ம பில் பண்றது, நாம தான் வந்து பில் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிட்டதுக்கும். இந்த மாதிரியான காமெடியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்து நம்ம திருப்பூர் ஆதவனா மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
4: 9787 7078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
5: நீங்க உங்க ஃப்ரெண்டுனால பயங்கரமா திட்டுலாம் வாங்கியிருப்பீங்களா, அது எதுக்காக வாங்கினீங்க அப்படின்றத பயங்கரமா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலி பைசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர், குருகுரு மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு இது வாலி பைசு நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னா,
6: என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் எப்பயாவது திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா? எதனால திட்டு வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலி பைசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு.
1: இந்த மாதிரி திட்டு வாங்கினது இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன குறும்பு சேட்டைகள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் கால் பண்ணி சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சர்வதேச நண்பர்கள் தினம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு மை டியர் மக்களே. அமெரிக்காவில் இருக்க நண்பர்களுக்கும் லண்டனில் இருக்க நண்பர்களுக்கும் நான் ரேடியோ மூலமாக நான் வந்து விஷ் பண்ணுங்க. என்ன சிரிக்கிறீங்க தம்பி? இருக்காங்கப்பா. தம்பி நீங்கள் வேற, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பேர் சொல்ல முடியாத அளவுக்குலாம் எனக்கு எல்லாம் ஆப்பிரிக்காவில் கூட இருக்காங்க. தெரியாதுங்க, தெரியுங்களா?
6: இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டானா?
1: என் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது எனக்கு. என் என்ன ஃப்ரெண்ட்ஸ்னால் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது.

0: இருக்காங்க சரிங்களா, எல்லாருக்குமே வந்து இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள்.
1: அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன்.
0: ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மார்ஸ் ஜூபிட்டரில் தானே இருக்காங்க, இது இன்டர்நேஷ்னல் ஓகேவா, உலகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும், வெளி கிரகங்களில் இருக்கவங்களாம் கொண்டாட முடியாது. மக்களே, நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் வந்து மாட்டின சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எதாக இருந்தால் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். 9787707078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட பேசலாம்.
1: இப்போது அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் இன்னொரு விஷயம் வந்து செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. இப்போது நார்மலானா ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ரொம்ப ரொம்ப எப்போ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு கப்புளுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனாலேயே அவங்க வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் அது வந்து காமன் தானே, இது ஏன் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குது, அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். என்னடா, ராஜஸ்தானில் ஒரு கப்புள்ஸ் வந்துருக்காங்க, அவங்களுக்கு 15 வருஷமாக குழந்தை வந்து கிடையாது. இப்போ தவம் இருந்து குழந்தைலாம் பெற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் குழந்தையோட எடைக்கு எடை
0: ரூபாய் நோட்டுகளை வச்சு,
1: அதுவும்
0: 500 நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டுகள் வச்சு
1: அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. கேட்கும் போதே செம்மையா இருக்கல.
0: நாமளும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு விஷ் பண்றதுக்கு, அந்த குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இளவரசி பிறந்திருக்கார், இவளை நீங்க நல்லா பாத்துக்கணும், அற்புதமா வளர்த்தணும், நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும் என்று நாமளும் வந்து அவங்களை வாழ்த்தி இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம். இந்த மாதிரிலாம் நாம வந்து நாம பண்ணணும்னு இல்லைன்னா கூட 4-5 பேருக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப நல்ல பழக்கம். மங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சொன்ன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபாய்ஸ் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
1: குரு.
0: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். இன்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: குரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுனால என்னைக்காவது திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி திட்டுலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எதுக்காக வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
1: நீங்க உங்க ஃப்ரெண்ட்னால பயங்கரமா திட்டலாம் வாங்கிருக்கீங்க. ஆ, பேசலாம் பேசலாம்.
2: அம்மா, நான் வந்து என்னோட லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா ஃப்ரெண்ட்ஸ்னே யாரும் வச்சுக்க மாட்டேன். அப்பப்ப பேசுவோம். அவங்க அந்த கிளாஸ்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருப்பாங்க, அது அதோட முடிஞ்சு போச்சு. ரொம்ப டீப்பா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து வர்ற மாதிரி யாரும் அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்க கிடையாது. இருந்தாலும் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஆபீஸ்ல என் கூட பஸ்ஸுக்கு வர வரைக்கும் ஆபீஸ் போற வரைக்கும் அதெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி வரவங்க எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சாப்பாட்டுக்கு பேசிட்டே வர அவங்க பாட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்பதான் நான் என்ன நினைப்பாங்க, ரோட்ல நான் மட்டும் தனியா பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் தான் சத்தம் போடுவேன். அவங்க எல்லாம் எங்கிட்ட சண்டை போட மாட்டாங்க.
1: ஓகே ஓகே.
2: அந்த சண்டை போடுற அளவுக்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன்.
1: ஓகே ஓகே.
2: அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க நினைத்து அப்பதான் நான் தான் சண்டை போட்டேன். என்ன என்ன நினைப்பாங்க, ஏதோ மென்டல் தனியா பேசிட்டு போகுது அப்படின்னு நினைப்பாங்க நினைத்து அந்த ஃப்ரெண்ட திட்டி அப்புறம் நாங்க மறுநாள் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். அதே மாதிரி வீட்டையும் கூட அக்க மக்கள் கூட அதிகமா நான் இது பண்ணிக்க
1: மாட்டேன்.
2: பார்த்தா ஒரு ஒரு நெஜஸ்டிக்கா இருக்கும் போது போயிட்டு அப்படியே ஹலோ ஹலோ பேசிட்டு வந்துருவாங்க.
1: ஒரு ஹாய், ஒரு பாய் அந்த மாதிரி.
2: ஆமா, அதுதான் என்னோட தீரம் தான்.
1: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
2: நன்றி சாமி.
1: நன்றி நன்றி
2: நன்றி. அப்புறம் எப்படி நம்ம சோனாட்ட பேசுறோம்ல, அந்த ஃப்ரெண்ட் போதாதா?
1: இது போதுமே, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுமே.
2: எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான அருமையான ஒரு செம்மையான டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டுனால நீங்க என்னைக்காவது திட்டுலாம் வாங்கிருக்கிறீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில தலைப்பாவே வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட அப்படி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டை வந்து திட்டின விஷயத்த நான் ரேடியோவில் சொல்லியே ஆகுவேன். என் ஃப்ரெண்டு முன்னாடி தான் திட்டல, என் ஃப்ரெண்டு முன்னாடி தான் நான் பேசல, ஆனால் இங்கே நான் சொல்லியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சு வந்துட்டாங்க ஒருத்தவங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னா, தி ஒன் அண்ட் ஒன்லி சகலக குட்டி ஷோ பண்ணுற நம்ம ஸ்ரீஹரிணி. ஹாய்.
1: ஹாய்.
0: செம்மையாக இருக்கீங்க போல, செம்ம எனர்ஜெட்டிக்காக வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு.
1: நீங்க சொன்ன மாதிரி கதவெல்லாம் உடச்சிட்டு செம்ம எனர்ஜெட்டிக்கா தான் வந்திருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். பார்க்கல, இப்பதான் பாக்குறீங்களா? போன வருஷம், சாரி, போன அவரெல்லாம் பாத்தீங்க.
1: ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்க?
0: என்
1: ஃப்ரெண்டுனால நான் திட்டு வாங்கின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இருக்கு, அப்படி ஒரு விஷயம் இருக்கு.
0: இருக்கு, நிறைய இருக்கு, லிஸ்ட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்ன அப்படின்னா, நாங்க வந்து 11th படிக்கும் போது ஹோம்ஒர்க் எழுத மாட்டோம். ஸோ காலையில போய் தான் எழுதுவோம். காலையில மிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல செக் பண்றாங்கன்னா நான் லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிருவோம். லாஸ்ட் பெஞ்ச்ல வந்து செக் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்கே வந்து உட்காந்துப்போம். இப்படிதான் ஆக்சுவலா போயிட்டு இருந்துச்சு. மிஸ் வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மாட்டோம்னா வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற நாள் தப்பிச்சிருவோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து என்ன மைண்ட் செட்ல இருந்தானே தெரியல, இந்த மாதிரி எஸ்கேப் ஆகுறத மறந்துட்டா.
0: அப்புறம்
1: ஸோ மிஸ் புடிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டு வாங்கணும்.
0: ஓ, உங்க ஃப்ரெண்டு நாள் திட்டம், நீங்களும் தான் காரணம் அதுக்கு?
1: இல்ல, நான் காரணம்னு சொல்ல முடியாது. அவங்கள வாவான்னு கூப்பிட்டேன், வரல, சரி அப்படியே உட்காந்தாச்சு, திட்டு வாங்கியாச்சு.
0: இந்த மாதிரி திட்டலாம் வாங்கி எஸ்கேப் ஆயிட்டீங்க? ஓகே, செம்ம மெமரபிளா இருந்தது. நீங்க சொல்லும் போது எனக்கும் என்னோட பள்ளி காலங்கள்லாம் ஞாபகம் வருது. அதான் நம்ம அப்புறமா வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன கேட்டீங்கல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
0: என்னங்க கேள்வி கேக்குறீங்க? ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கன்னு.
1: ரிவெஞ்ச் இல்ல, என்னோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கும் போது உங்களோட வாழ்க்கை வரலாறுல இருந்து சில பகுதிகளை நாங்க தெரிஞ்சுக்க கூடாது.
0: சில பகுதிகளில் சில அங்கத்தை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க.
1: சொல்லுங்க.
0: என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போது போன்லாம் வந்து அப்போதான் அலோவ் பண்ணாங்க புதுசா. சோ பசங்களாம் வந்து போன் யூஸ் பண்ணி நல்லா டெவலப் ஆகட்டும், நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போன்லாம் யூஸ் பண்ணாங்க. போன்லாம் அலோவ் பண்ணாங்க, காலேஜ் கிளாஸ் ரூம்ஸ்லேயும் வந்து அலோவ் பண்ணாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கும் போது ஸ்டாஃப்ஸ்லாம் முன்னாடி நின்று பாடம் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ என் ஃப்ரெண்ட்

0: என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என் ஃபோனை சைலண்ட்லேருந்து எடுத்து விட்டு நான் வந்து ஒரு ரிங்டோன் வந்து நல்லா வைபாக வச்சுருந்தேன், குத்துப்பாட்டு மாதிரி ரிங்டோன் வச்சிட்டேன். அந்த ரிங்டோனை வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரிங்டோனு. சைலண்ட்லேருந்து ஃபோன் எடுத்து விட்டு அம்பட்டு எனக்கு கால் பண்ணிட்டோம், என் ஃபோனை அப்படி அடிக்குது அப்போன்னு பார்த்து ஹெச்ஓடிலாம் வந்துட்டாங்க.
1: இது நடந்து எவ்வளோ நாள் இருக்கும்?
0: ஸோ என்ன என்னங்க பிசிக்கு முன்னாடி நான் காலேஜ் படித்த மாதிரி பேசுகிறீங்க, இந்த இப்போ தான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி
1: நடந்துச்சு, இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம ஆபீஸ்லயே.
0: அதெல்லாம் யாராவது கேட்டா
1: இல்ல பதிவு பண்ணணும்.
0: நல்லா பதிவு பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் பயங்கரமாக திட்டுலாம் வாங்கிடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத மறக்காமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே இவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தம்பதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649700.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற

0: அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டேட் புவர் டேட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அவர்களின் திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
6: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டுனால திட்டுலாம் வாங்கியிருக்கிறீங்களா? அப்படி திட்டுலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எதுக்காக வாங்கினீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
5: கால் பண்ணுங்க. 9787707 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
6: ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நாங்க இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பிரதீபா, நாம முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தோம், சமூக வலைத்தளங்கள இந்த ஒரு விஷயம் செம ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மகாராஷ்டிரா அது ராஜஸ்தான்ல ஒரு தம்பதிக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததை செம்மையா வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க.
5: ஆமாண்ணா.
6: ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள செம பேசு பொருளா போயிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்களோட அப்பா அப்படின்றது ஒரு ரியல் ஹீரோ. குழந்தைக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க, டவுன் டு எர்த்தாவும் இருப்பாங்க, அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம படத்துலையும் சரி ரியலாகவும் சரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இங்கே ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்காக ஒரு சூப்பரான ஒரு கியூட்டான விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல செம பேச பொருளா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பேசி
5: கண்டிப்பா
6: என்ன அப்படின்னா, ஒரு தந்தை அவர் வந்து அவரோட 8 மாத பெண் குழந்தைய ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல வந்து கூட்டிட்டு போறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பயணிகள்கிட்டையும் சாரி கேட்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு
5: எதுக்கு சாரி கேட்கிறாரு?
6: நான் சொல்றேன் உங்க ஆர்வம் எனக்கு புரியுது, நானும் சொல்றேன். எதுக்கு சாரி கேட்கிறாரு அப்படின்னா, என் குழந்தை ஃப்ளைட்டு இறங்கும் போது சரி, இல்லைன்னா ஃப்ளைட் வந்து டேக்அப் ஆகும் போது சரி, அழலாம், அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். ஸோ அதனால நான் முன்னாடியே உங்ககிட்ட எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரிலாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஃப்ளைட்ல போறவங்களாம் வந்துட்டு காது அடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து வச்சுப்பாங்களா, பஞ்ச் மாதிரி, அது எல்லாத்துக்கும் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வாங்கியும் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க தன்னோட
5: என்னோட கருத்துக்களா? இதுக்கு பரவாயில்லையே அவர் முன்னாடி. ஆனால் குழந்தைங்க அழுகிறது வந்து நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் அவர் அதை இது பண்ணணுன்றதுக்கோசரம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் தான்,
6: ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் அதெல்லாம் வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டாங்க, அதுவுமே இன்றைக்கி சம பேச பொருளாக இருக்கு. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆப்ரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணில் தான்டா.
3: நீங்க பெரிய ஆளுன்னு.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: குரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் என்றைக்காவது எப்போயாவது பயங்கரமாக திட்டுலாம் வாங்கிடுறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு.
5: இதுக்காக நம்ம கூட பேச நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: இனிமையான மாலை வணக்கம். 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் ஐயம்பூர்லிருந்து கலைச்செல்விங்க பிரதீபா குரு இருவருக்கும் வணக்கம்.
5: வணக்கம் அக்கா, வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கமே செம்மையாகுது. எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன். லைன் வந்துட்டீங்கல்ல, கலைச்செல்விக்கு வந்தாலே கலகலன்னு தான் இருக்கும்.
6: அப்படிதான் அப்படிதான்.
2: ஓகே ஓகே, நீங்க என்னைக்காவது உங்க ஃப்ரெண்டுனால பயங்கரமா திட்டுலாம் வாங்கிருக்கீங்களா?
6: போயிட்டு அந்த தோட்டத்துல மாங்காய் ஒருத்தர் குமிஞ்சிக்கிறது, ஒருத்தர் மேல ஏறிட்டு மாங்காய் பறிக்கிறது, அந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் செஞ்சோம். அப்புறம் பறிச்சுக்கிட்டு அப்புறம் கடலக்கறி எல்லாம் புடுங்கி காய் நல்லா கொஞ்சம் முத்தி இருக்கும், புடுங்கிட்டு செடியெல்லாம் புடுங்கி அங்க பட்டை மட்டும் பறிச்சுக்கிட்டு பசங்க எல்லாம் ஜோப்புல போட்டுக்குவாங்க, நாங்க செடியெல்லாம் அங்கேயே போட்டு போயிடுறது.

0: காய் இருக்கும், கொய்யாக்காய் மரத்துல கொய்யாக்காய் எல்லாம் பறிக்கிறது, மாதுளங்காய் இருக்கும், அது எல்லாம் பறிச்சு அது பிஞ்செல்லாம் பறிச்சு பறிச்சு பிச்சு பிச்சு போட்டுறது
1: கீழே.
0: இது மாதிரி சேஃப்டி எல்லாம் பண்ணும்போது அப்ப எல்லாம் அறியாத வயசு தானே, அப்ப வந்துட்டு தோட்டக்காரர் பாத்துக்கிட்டு போய் எல்லாரும் வீட்லயும் சொல்லிருப்பாரு.
1: அப்புறம்
0: என்னை மாட்டி விடல, என்னை வந்து இவள அடிக்காதீங்க, நாங்கதான் படிச்சோம், இவ வந்து ஓரமா தான் நின்றுட்டு இருந்தா, அவ இவ படிக்கல அப்படின்னு சொல்லி என்னை மாட்டி விடல அவங்க.
1: வாவ், சூப்பரான ஃப்ரெண்ட்.
0: இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், எல்லாருமே ஒண்ணு கூடி எல்லாம் படத்துக்கு போறது, திருவிழான்னா இங்க திருவிழாவுக்கு வந்துருவாங்க, எல்லாம் வெளியூர்ல இருந்து இங்க வந்துருவாங்க. மாரியம்மன் திருவிழா போட்டா வந்துருவாங்க, அப்பெல்லாம் நாங்க ஜாலியா நல்லா பேசிக்கிட்டு நல்லா திரைப்படத்துக்கு போறது, நல்லா எல்லா கலையும் அரட்டை அடிக்கிறது, அந்த மாதிரி நல்லா மகிழ்ச்சியா இப்பவுமே இருக்கும். அப்புறம் வந்து எங்க வீட்டுல அடிக்கல, இருந்தாலும் எங்க அம்மா என்னை 2 அடி விட்டாங்க. இவளோட இவளை பத்தி தெரியாதா, இவளை பத்தி தெரியாதா, இவளுதான் போய் தரிச்சிருப்பா, இருந்தாலும் இந்த பிள்ளைங்க மாட்டி விடல அப்படின்னு சொல்லி எங்க அம்மா 2 அடி விட்டாங்க
1: என்னைய.
0: இவள் சரியான சேஷ்டை பண்ணிருப்பா, இவளும் தரிச்சிருப்பா அப்படின்ட்டு 2 அடி எங்க அம்மா விட்டாங்க. இருந்தாலும் அப்படி எங்க அப்பா வந்துட்டு எங்க அம்மாவை திட்டுறாங்க, பிடிச்சிட்டு ஏன் பிள்ளை அடிக்கிற, நீ நம்ம பிள்ளையெல்லாம் போய் தரிச்சிருக்க மாட்டா அப்படின்ட்டு. ஆமா ஆமா, உங்க பிள்ளைய நீங்க தான் பெருமையா பேசிக்கணும், இவளை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க எங்க அம்மா. அப்புறம் எங்க அப்பா எண்டச்செல்லாம் அம்மா அடிச்சுட்டாங்களா அப்படின்ட்டு சமாதானம் பெறுப்பாரு எங்க அப்பா.
1: ரொம்ப சூப்பரா சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: இந்த மாதிரி இங்க பாருங்க, சேஷ்டைகள் செஞ்சாதாங்க குரு குழந்தைகள் இருந்து, குழந்தைகள் தான் சேஷ்டைகள் தான்.
1: ஆமா ஆமா, அப்பதான் வந்து திரும்பி பார்க்கும்.
0: இல்லன்னா குழந்தையே கிடையாது, குறும்பெல்லாம் செஞ்சாதான் குழந்தைகள்.
1: ஓ, நீங்க சொன்ன நீங்க செஞ்ச குறும்பை நியாயப்படுத்துறீங்களா?
0: ரொம்ப
1: நன்றி,
0: குழந்தைகள்
1: கண்டிப்பா. நானும் கால் பண்ணி சொல்றேன்.
0: நன்றி.
1: மேட்டூர்ல இருந்து கலை செல்வியா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வந்து ஃப்ரெண்டுனால திட்டுவாங்கன்னு விஷயத்தையும், இவங்கனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டு வாங்கியிருப்பாங்களா, அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக செம்ம பண்ணியாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி
2: தொடர்ந்து நீங்களும் இதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது கேட்க நாங்கள் இங்கே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். உங்களுக்கு அடுத்ததா ஒரு அருமையான இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனாயப்பம் 107.8.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று
4: சொல்றேன். நோட் பண்ணிக்கோ
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படா எப்படி
4: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8.
7: இது வாலிப வயசு.
8: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
9: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சூப்பரான ஒரு தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் என்னைக்காவது எப்பயாவது பயங்கரமாக திட்டுலாம் வாங்கிருக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக
3: ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழகட்ட தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் இருக்கும் இரு குழந்தைகளுக்கும் என்னுடைய மாலை இனிய வணக்கம்.
3: மாலை வணக்கம் அண்ணா.
10: பார்த்தோம்னாக்கா, நான் நண்பர், எல்லாம் வசதியானவங்க, நான் ஒண்ணுமே இல்லாத அம்மா கிடையாது, நானு அப்பா அக்கா. அப்படி இருக்கிறப்போ நான் ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன், என்ன செய்யே அப்படின்னு. நீ என் கூட பார்ட்னரா வரணும். நான் பார்ட்னரா வர முடியாது, நான் என்ன வேணுமோ ஐடியா உனக்கு எல்லாமே கொடுக்கறேன், நீ பண்ணிக்கோ அப்படின்னு என்ன திட்டிட்டு

0: ரெண்டு அடிய அடிச்சுட்டான், உனக்கு சொல்லிக்க தெரியாதவ, நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப அப்படின்னு பரவாயில்ல சொல்லிட்டு வந்துட்டேன். மூணு நாள் பொறுத்து வந்து என்ன மன்னிக்கணும், எதுக்குடா அப்படின்னு, இல்ல உன்னை திட்டு அடிச்சேன், நட்புக்கு எல்லாமே இருக்கு, இந்த நட்பு எல்லாமே ஏற்றுக்கும், நீ வருத்தப்படக்கூடாது, சரி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னா நான் சில ஐடியாவெல்லாம் சொன்னேன், நீ பார்ட்னரா நான் வரமாட்டேன், என்கிட்ட உன்னுடைய காசு போட்டோன்னு நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே என்னை பார்த்து கேட்டேன், உன்னால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னா இந்த அன்பு நான் மண்ணுக்கு போற வரைக்கும் நீடிக்கணும், அது உன்னால கொடுக்க முடியனாக்கா சொல்லு, நேரே இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்பு உருவானது இன்ன வரைக்கும் நீடிக்குது, வீடு இருக்கு எல்லாமே இருக்கு. அப்ப கேக்குறா, நீ ஒண்ணுமே இல்லையே, நீ எப்படி வாழற, எனக்கு என்னுடைய துணைவியார் வாழ்க்கப்பட்டிருக்காங்க, அந்த அம்மா காலை கூட நான் தொட்டு கும்பிட்டு இருக்கேன், அப்போ அவங்க எனக்கு கடிச்ச பொட்டிட்டேன், வீடு இல்ல சொத்து இல்ல எல்லாமே, இதை விட என்ன வாழ்க்கை வேணும் நீயே சொல்லு அப்படின்னு அவங்க கண்ண தண்ணி வந்தது. நீ வாழவே முடியாதுன்னு சொன்னாங்க, நீ 38 வருஷம் அருமையா வாழ்ந்திருக்கிற, ஒரு பெண்ணையும் கட்டி குடிச்சிருக்கிற, அதுக்கும் பேச்சு பிறந்திருக்குனாக்கா உண்மையிலேயே இந்த நட்பு மண்ணுக்கு போனதுக்கு அப்புறமும் மேல ஆவியா நீடிக்கும் அப்படி அந்த நட்பு சொல்றது இன்ன வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்கு. திட்டுறது பெருசுல அரிசி பெருக்குங்கள அத நாம உணரணும், அந்த நட்பு நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு, அதை அடிக்கலாம் திட்டலாம், அது மாதிரி இன்ன வரைக்கும் வாழ்ந்துருக்கு, கடைசி வரைக்கும் இந்த நட்பு வாழணும் சொல்லி இரண்டு குழந்தைகளும் நேயரும் என்ன மனசார வாழ்த்துறோம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா, ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணிட்டாரு நம்ம தாமோதர் அண்ணா. சோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்க
2: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க
1: என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நாங்க ரெண்டு பேரும் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. சோ அவர் யாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ வணக்கம்.
3: இன்னும்
1: சூப்பரா கொஞ்சம் ஸ்பெஷல்னா சர்வதேச நண்பர்கள் தினம் அப்படின்றதுனால என்ன தலைப்பு உங்க ஃப்ரெண்டுனால நீங்க என்னைக்காவது எப்பயாவது பயங்கரமா திட்டுலாம் வாங்கிருக்கீங்களா?
3: வீட்டுல வந்து பொய் சொல்லிடுவான் எனக்காகவே, நானும் சந்திரசேகரும் சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு, அவன் வீட்டுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா என்னுடைய பாக்கெட் பையில போட்டுருவான் டிக்கெட் போட்டவன் என்கிட்ட போட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், எங்க பேக்ல போட்டுருவான் கரெக்டா, ஸ்கூல் பேக்ல கரெக்டா, அம்மா பேக்ல கிளீன் பண்ணும்போது டிக்கெட்ட பாத்துட்டு பயங்கரமா திட்டு விழுந்தது. என்னன்னா நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் தினேஷ் அவன் பேரு, ரெண்டு பேரும் படத்துக்கு போயிருக்கிறீங்க அப்படின்ட்டு பயங்கரமா திட்டு வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அடிக்கடி என்ன பண்ணுவானா, நாங்க குரூப் ஸ்டடிஸ் பண்றோம் குரூப் ஸ்டடிஸ் பண்ணோம்னா எங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு
1: போயிடுவான்,
3: அப்போ எதேர்ச்சியா கூட்டிட்டு போகும்பொழுது அம்மாவோ இல்லன்னா அப்பாவோ பாத்துருவாங்க, திட்டு விழுவும் பாருங்க, ஏண்டா இந்த இடத்துக்கடா நீ கூட்டிட்டு வருவா அப்படின்னா, எனக்கு என்னடா தெரியும் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ட்டுன்னு. அதனால பல தரமான சம்பவங்கள் என்னோட ஃப்ரெண்டுனால நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னா, பரவாயில்ல சந்திரசேகர் எனக்காக திட்டு வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அப்படியே முடிச்சு விட்டுருவா அப்படி.
1: சூப்பர். அதனால
3: என்னோட ஃப்ரெண்டுனாலதான் பயங்கரமா என்னுடைய லைஃப்ல நான் திட்டு எல்லாம் வாங்கிருக்கிறேன். அதனால
1: பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்றாரு யார் அவரு அப்படின்னா தாமோதரன் ப்ரோ தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரு தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட டிராவல் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ்லாம் அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கா, இந்தந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களுக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு பிரதர். அதே மாதிரி இப்போது ஒரு சில பேர்லாம் சோஷியல் மீடியா பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நோக்கம் வந்து இருக்கும். ஐ மீன் இப்போ புதுசாக சோஷியல் மீடியாவாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அதுலேருந்து மணி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஸோ உங்கள் பேஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா இருந்தது?
4: அதை தனியாக இது வரும் மணிக்காக நான் ஸ்டார்டிங்கில் பண்ணல. என்னன்னா இன்ஷியலர்லேருந்து காலேஜ் படிக்கிறது வந்து நான் அதிகம் பசங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது தான் என்னுடைய இதாக இருக்கும். ஸோ நிறையா போயிட்டே இருந்தோம், அது கூட இது எக்ஸ்ட்ரா இந்தமாதிரி வீடியோ எடுத்து போடுறதா ஒன்று ஆட் ஆச்சு தவிர மற்றபடி ட்ராவல்ன்றது என்னுடைய பிடிச்சமான ஒன்று.
1: சூப்பர் ப்ரோ, பிடிச்ச விஷயத்துக்காக இவ்வளோ விஷயங்கள் இறங்கி பண்ணுறீங்களா, அதுக்கே வந்துட்டு உங்களுக்கு பெரிய அப்ளாஸ் ப்ரோ. இப்போ நீங்கள் நிறைய இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஊர்களுக்கு போயிருக்கீங்க, தெரியாத மக்களை பார்த்து சந்திச்சு பேசியிருக்கீங்க. இப்போ ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா தெரியாத மக்கள் வந்துட்டு நம்ம கூட பயங்கரமாக அட்டாச் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கா? யாருன்னு தெரியாத மக்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பயங்கரமாக உங்க கூட அட்டாச் ஆகி மறக்க முடியாத ஜேர்னியாக அமைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பிரதர்?
4: பேசுறது நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ நம்ம கேரளாலாம் போகும்போது அங்குள்ள பஸ்ஸில் போகிற கண்டக்டர்ஸ் நல்லா எப்படி சொல்கிறேன்னு தெரில. தமிழ்நாட்டில் நம்மளை மலையாளிஸ் வந்து அதிகம் வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் கைடன்ஸ்லாம் வந்து அதிகமாக அவங்க சுற்றி பார்க்கறதுலாம் அதிகம் விரும்புவாங்க. ஸோ போகும்போதெல்லாம் கண்டக்டர் டிரைவர்லாம் நல்லா பேசுவாங்க, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் போகும்போது பிரச்சனை இருக்காது, நல்லா பேசுவாங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நம்மளாம் ட்ராவல் பண்ணும்போது எதிர்பார்க்காத விதமாக நிறைய பீப்புளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட பயங்கரமாக அட்டாச் ஆகிடுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த ட்ரிப்பே வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், அதே தான் நம்ம தாமோதரன் ப்ரோக்கும் நடந்திருக்கு. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம தாமோதரன் ப்ரோ கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்னலாம் சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமோதரன் ப்ரோ, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க. இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணுறதை விட யூடியூப்பில் அதிகமான கண்டென்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதாவது யூடியூபுக்குன்னு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக முன்னாடி இருந்த யூடியூப் ஜேர்னிக்கும் இப்போ இருக்கிற யூடியூப் ஜேர்னிக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க ஆஸ் அ சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டராக?
7: ஆக்சுவலி இந்த யூடியூப்ன்றது இந்த எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் கிரியேட்டர்ஸ் அதிகமானாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகமானாங்க. நான் அப்போது ஸ்டார்டிங்கில் இந்த பஸ் ஜேர்னி போடும் போது கம்மியான யூடியூபர்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் இதெல்லாம் பேன் பண்ணி இந்த ரீல்ஸ் ஒன்று வச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நிறைய கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பித்தேன். நிறைய பேர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சது, நிறைய பேருக்கு அப்போல்லாம் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வாங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும், நிறைய வீடியோ போடணும். இப்போ அந்த ரீல்ஸ் மூலயமா ஒரு 10 வீடியோ 5 வீடியோ போட்டாவே 1 million 2 million அந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு அந்த சில்வர் பட்டன் ப்ளே பட்டன்லாம் கிடச்சிருது. அது எப்படி நான் பார்க்குறேன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓவியை போட்டு எனக்கு கிடச்சது இப்போ ஈஸியாகவே கிடச்சிருது. பிளாட்ஃபார்மில் ரீல்ஸ்ன்ற ஒரு 3 நிமிஷத்தில் போடுறது மூலயமா ஒருத்தங்க சீக்கிரமாக அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சினி ஃபீல்டில் போகிற அளவுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது ரீல்ஸை பொறுத்த வரைக்கும்.
6: கண்டிப்பாக ப்ரோ, சூப்பராக சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம தாமோதரன் ப்ரோ சொன்ன மாதிரி யூடியூப் ஜேர்னியில் நிறைய பேர் வந்துட்டு யூடியூபில் இருந்து அதுக்கப்புறமா சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து போயிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருந்தது, அதில் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு டீமாக அந்த யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணாங்க, அந்த ஒரு வீடியோ நல்ல ஹிட் ஆனிச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலி பாரத் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அவர் வந்து இப்போது சினிமா ஃபீல்டில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார், ஒரு ஹீரோவாக 2-3 படங்கள் கமிட் ஆகிருக்காரு. ஃபேமஸ் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, அவரோட ப்ரொடக்ஷன்லேயுமே ஒரு படத்தில் அவர் வந்து நடிக்க கமிட் ஆகிருக்காரு. அந்த படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸும் ஆக இருக்கு. ஸோ இந்த நிலையில் யூடியூப் அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு, தங்களோட ஸ்கில்ஸை வெளிக்காட்டி அது மூலிமா அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூடியூப் ஜேர்னி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வெளியே காட்டி நீங்கள் க்ரோ ஆகி வரலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி நேயர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பில் நம்ம பேசியிருந்தோம், உங்கள் ஃப்ரெண்டுனால நீங்கள் எப்பயாவது பயங்கரமாக திட்டுலாம் வாங்கிடுறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நிறைய நேயர்கள்லாம் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேலூர்லேருந்து காட்பாடி சந்திரசேகரண்ணா, அதுக்கப்புறமா தாமோதர் அண்ணா சென்னையிலிருந்து, கலைச்செல்வி அக்கா மேட்டூர்லேருந்து, அதுக்கப்புறமா ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்னால திட்டலாம் வாங்கியிருப்பாங்களே அந்த விஷயத்த ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ பிரதீபா, உங்களுக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி எப்படி போணுச்சு?
8: சூப்பராக போச்சு. நான் கேள்விகள் எல்லாமே ஒரு புது புது விஷயம், ட்ரெண்டிங்கான விஷயம் எல்லாமே சூப்பராக போச்சு.
6: ஓகே ஓகே, இப்போ பிரதீபா வந்து போணுச்சு போணுச்சு அப்படின்னாங்க. இப்போ பிரதீபா விட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து போயிடுவாங்க, சீக்கிரம் விடுங்க நானும் வீட்டுக்கு போகணும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மழைலாம் வந்து வர மாதிரி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா, ஈவினிங் டைமில் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, ஹெல்மெட்டு ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி முக்கியம் இல்லையா?
8: ஆமாம் நான் கண்டிப்பாக.
6: ஸோ நம்ம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நாங்கள் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறோம். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய்
8: பாய் பாய்.

0: சமுதாய வானொலியில்
1: தன் நிழலை தேடி அலையாத சூரியன் போல பெண்களுடைய சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் எப்போது பிரகாசித்துக் கொண்டேதான் இருக்கும். அதாவது நாள் முழுக்க குடும்பத்துக்காகவும் வேலைக்காகவும் தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டு பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த மாலை நேரத்துல நீங்க களைப்பா இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக ஓடிட்டு இருக்கக்கூடிய நீங்க அதே நேரத்துல உங்களோட சொந்த மனசுக்கும் உங்களுடைய சொந்த மனசுக்கு விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். இந்த ஒரு மணி நேரத்துல உங்களோட சோர்வை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த சின்ன கேள்வியை பத்தி நீங்க மனசு விட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் பேசலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு நேயர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, குறிப்பா பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுடைய சந்தோஷத்துக்காகவே சரி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில முதன் முதலா தைரியமா இது இல்ல, இது எனக்கு விருப்பம் இல்ல, என்னால முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்ச தருணம் எது அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. ஏன்னா பொதுவா நம்ம சமூகத்துல பெண்கள் சின்ன வயசுல இருந்தே அடக்கம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிற பேர்ல எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க, வளர்க்கவும் ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் பெண்கள் இருக்கணும்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க. உடம்பு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி செஞ்சிடுறேன், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மத்தவங்களுடைய விருப்பத்துக்காக தங்களோட அசௌகரியத்துக்கூட மறைச்சு வாழக்கூடிய பெண்களா வந்து பெண்கள் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல உங்களுடைய உடல் நலனுக்காகவோ உங்களுடைய சுய மரியாதைக்காகவோ மன அமைதிக்காகவோ முதன் முதலா ஒரு பெண் வந்து நிமிர்ந்து நின்று இது என்னால முடியாது, இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்களா, இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்களா, இப்படி நோ சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வந்து சொல்லிருப்பாங்க. அப்படி பெண்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த சமூகம் அவங்கள சுயநலவாதி அப்படின்ற ஒரு முத்திரை வந்து குத்த ஆரம்பிக்குது. ஆனா உண்மையிலே நமக்கான எல்லைகளை நாமே அமைச்சுக்கிறதும் நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த மறுப்பு தெரிவிக்கிறதுக்கும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை அப்படின்றது தேவை. அந்த தன்னம்பிக்கை தான் நம்மளுடைய அடையாளமா இருக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றதுக்காக பயத்தை தாண்டி உங்க வாழ்க்கையில முதன் முதலா நீங்க தைரியமா இது முடியாது வேண்டாம்னு சொன்ன ஒரு தருணம் இது. அந்த மறுப்பு தெரிவிச்ச உங்களுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதியும் சுயமரியாதையும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எந்த இடத்துல நோன்னு சொல்ல பழங்குனீங்க அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய மன அமைதி அப்படின்றது கிடைச்சதா, உங்களுடைய மனநிலை அந்த நேரத்துல எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி மறக்காம பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். இரண்டாவது ராபர்ட் கியோசாகி, அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாள்றது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இந்த உலகமே ஒரு ஆபத்தான நோய் தொற்றுக்கு பயந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில், வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்த காலகட்டத்தில், கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இந்தியாவுக்கே தடுப்பூசி தயாரித்து கொடுத்த ஒரு இரும்பு பெண்மணியை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, அவங்க யாரு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான், ராஜ்குமார் நேர்களையும். சுசித்ரா எல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், இவங்க சென்னையில் வந்து பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவில் உயர்கல்வியை வந்து படிச்சு முடிக்கிறாங்க. கார்ப்பரேட் வேலையும் வெற்றிகரமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்திய பெண்மணியா அவங்க இருந்திருக்காங்க. 1990-20களில் அமெரிக்காவில் சொகுசான வாழ்க்கையும் நல்ல சம்பள பணியும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதெல்லாத்தையும் உதறி விட்டுட்டு நம்முடைய தாய்நாட்டுக்கு ஏதாவது பெரிய சாதனை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட இந்தியாவுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1996 அவங்களுடைய கணவர் வந்து டாக்டர் கிருஷ்ணா எல்லாவோட இணைஞ்சு ஹைதராபாத்தில் வந்து ஒரு சின்ன ஆய்வகம் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. பாரத் பயோடெக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொடங்கின அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு. ஏன்னா 1990களில் வந்து இந்தியாவில் பயோடெக்னாலஜி மற்றும் தடுப்பூசி துறை அப்படின்றது வந்து மிக குறைந்த அளவிலே வந்து இருக்க ஆரம்பிச்சது. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற வல்லரசு நாடுகள் தான் தடுப்பூசியில் தயாரிக்க முடியும், இந்தியாவால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு உலக நாடுகளும் சர்வதேச மருத்துவ நிறுவனங்களும் வந்து ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மருத்துவ ஆராய்ச்சிக்கெல்லாம் வந்து 1000,000,000,000 கோடி நிதி வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருந்திருக்கு. அனுமதி அப்படின்றதே இவங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பெண்ணால என்ன முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஒரே ஒரு பெண்ணா இருந்து. அப்படி இருந்த ஒரு பொண்ணு உலகமே அஞ்சிய இந்த கோவிட் காலகட்டத்தில் இந்த பெருந்தொற்றுக்கு வந்து இந்தியாவில் சொந்த தயாரிப்பா இருக்கக்கூடிய கோவாக்சின் தடுப்பூசியை வந்து உருவாக்கி உலகத்தையே வியக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உயிர்காக்கும் தடுப்பூசியை வழங்கி சர்வதேச அளவில் 120 மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவை பயோடெக்னாலஜி துறையில உலக வல்லரசாக்கியிருக்காங்க சுசித்ரா எல்லாம். அது மட்டும் இல்லாம ரேபிஸ், ஹைபடிஸ் பி, அதுக்கப்புறம் டைபாய்டுக்கு மலிவு விலையில தடுப்பூசிகளை உருவாக்கி லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய உயிரை வந்து காப்பாத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. இப்படி இவங்களுடைய அசாத்தியமான இந்த திறமைக்கு வந்து பத்ம பூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசினுடைய மிக உயரிய விருது வந்து வழங்கியிருக்கு இந்திய அரசு. சோ பெண்கள், நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களால முடியாதுன்னு சொல்லும் போது அதை நீங்க உங்களுக்கான சவாலா வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட திறமை மேலேயும் லட்சியத்து மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த உலகத்துக்கே நீங்க வழிகாட்டியா இருக்க முடியும், ஒரு மாபெரும் தலைவரா இருக்க முடியும் அப்படின்றத சுசித்ரா எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல சவால்களை கடந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல சாதனைகளை பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு நானுமே இப்போ நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் கொண்டு வந்திருக்கேன். நேர்களே கேட்டுடுவாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆப்ரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணில் தான்டா.
3: நீங்க பெரிய ஆளுன்னு

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி

0: வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
1: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் நாள் முழுக்க நின்றுட்டே வேலை செய்யக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பெண்களுக்கான ஒரு எளிய மேஜிக் யோகாசனத்தை பத்தி தான் நான் பகிர்ந்துக்க போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீத கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் தான். அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. சர்வதேச யோகா மருத்துவ இதழ் வெளியிட்ட ஒரு ஆய்வுல இந்த ஆசனம் செய்யும் போது பெண்களுக்கு வந்து கால்கள் தேங்கக்கூடிய தேவையற்ற திரவங்கள் வெளியேறி ரத்த ஓட்டம் வந்து சீரா வந்து இதயத்தை நோக்கி பாயுது அப்படின்றதையும் இந்த ஆய்வு குறிப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ராஜ்குமார் சொல்ற, ஆனா இந்த ஆசனம் எப்படி செய்யணும் அப்படின்னு தானே கேட்கறீங்க. அது ரொம்ப ஈஸியான ஒண்ணுங்க. நானா வந்து வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அது வந்து யதார்த்தமா பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இது வந்து ஒரு ஆசனமா அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலா போய் வந்து படுத்திருக்கோம் அப்படின்னு போது அந்த நேரத்துல செவத்து மேலாம் வந்து காலை வச்சுட்டு இருப்போம் இல்லையா, தரையில படுத்துட்டு செவத்து மேல காலை வச்சுட்டு இருப்போம். இதுதான் அந்த ஆசனம். இது வந்து ப்ராப்பரா வைக்கணும். அதாவது நம்ம தரையில படுத்துக்கிட்டோம் அப்படினும் போது ப்ராப்பரா அந்த காலை வந்து கரெக்டா வந்து வச்சுக்கணும். சோ அதுதான் வந்து இந்த ஆசனம். சோ இந்த ஆசனம் வந்து நீங்க கண்டிப்பா மறக்காம யோகா தெரபிஸ்ட் யோகா ட்ரைனர்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு எப்படி கரெக்டா வைக்கணும், எவ்வளவு டைம் வந்து இந்த வச்சிட்டு இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஆசனம் செய்யறது மூலமா என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள் முழுக்க நின்றுட்டே வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சமையல் பண்றவங்களும் பெண்கள், நம்ம வீட்டில் கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து கால்கள் இருக்கக்கூடிய ரத்தங்கள்லாம் தேங்கி நரம்புகள் வந்து சுருண்டு இருக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறது அப்படின் போது இந்த ஆசனம் செய்யறது மூலமா அவங்களுக்கு ரத்தம் தலைகீழா ஓடி கால்கள் இருக்கக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்பு சுருண்டு இருக்கு அப்படின் போது அது யதார்த்தமா குணமாக்குமா, அதே மாதிரி கால்கள் வலி வந்து ஈஸியா வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இரவுல தூக்கம் வராம தவிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த யோகாசனம் செய்யறது மூலமா கணுக்கால் மற்றும் குதியங்கால் இருக்கக்கூடிய வலி ஒரே வாரத்துல போக்கிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க பெண்கள். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இன்னும் இந்த யோகாசனங்கள் இதெல்லாத்தையும் வந்து நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா போகும் இல்லையா, அப்போ நீங்க தலையில வந்து இருக்கும்போது தலையில இருக்க மாட்டோம் படுத்துக்கிட்டு கால்கள் மட்டும் வந்து இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து ரத்த ஓட்டம்லாம் சர்க்குலேஷன் அப்படின்றது சீரா இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல நாள் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சோர்வு எல்லாத்தையும் நீக்கிட்டு நரம்பு மண்டலத்தை வந்து அமைதியாக்குமா, இதனால மன அழுத்தம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெண்கள் நீங்க வந்து இது எந்த டைம்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸா எந்த டைம்ல இருப்பீங்க, நைட்டு தூங்க போற டைம் தானே. சோ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கட்டிலையோ அப்படி இல்லைன்னா தரையிலையோ வந்து சுவத்துக்கு மேல வந்து காலை வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா படுத்துக்கோங்க. சோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நாள் முழுக்க இருந்திருக்கக்கூடிய அந்த டயர்ட் அந்த சோர்வு இதெல்லாம் நீங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்களா அப்படின்றத இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நாளைக்கு சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இல்லை இன்னைக்கே கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு 10 மணி ஆனாலும் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பெனிஃபிட் எனக்கு கிடைச்சது ராஜ்குமார் அப்படின்றத வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க. நான் நாளைக்கு வந்து யார் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: ஒவ்வொரு நாளுமே பெண்களுடைய வாழ்க்கையில புது புது விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் பெண்கள் கடந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி கடந்து வராங்க? சவால்களும் இருக்க ஆரம்பிக்கும், சந்தோஷங்களும் இருக்க ஆரம்பிக்கும், பல தடைகளும் இருக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகளை தகர்த்துக்கிட்டு பெண்கள் எப்படி வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அவங்களே சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில தான். ஸோ இன்னைக்கே நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில யாரு பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க அவங்க யாரு என்ன அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டுடலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. அக்கா,
6: என்னோட நேம் வினிகா, நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம சேலம் குகை பகுதியில வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய அக்கா தான் வினிகா அக்கா. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேச போறோம். வினிகா அக்கா, இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, அம்மாவோட பிசினஸ் எடுத்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், பியூட்டி பார்லர் அப்படின்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இந்த மெகந்தி அப்படின்றதான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அதை எப்படி நீங்க வளர்த்துக்கிட்டீங்க? இந்த பிசினஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின் போது அடுத்தடுத்து ஒரு கத்துக்கிட்டேன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? மெகந்தியில ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக்கிட்டீங்க, ஆனா அடுத்தது கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அது எப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சது? அதை எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? எப்படி நீங்க பிசினஸா டெவலப் பண்ண ஆரம்பிச்சீங்கக்கா, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
6: நம்ம ஒன்ஸ் வந்து இந்த ஃபீல்டு தான் அப்படின்றது எனக்கு வந்து முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம இதுலதான் சர்வைவ் ஆக போறோம்ன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ சர்வைவ் ஆயிடுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அதுல 100% நாலேஜ் இருக்கணும். எதையுமே தெரியாம அந்த ஃபீல்டுக்குள்ள பூதக்கூடாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது இன்னும் அடிஷ்னலா நம்மளால என்ன நாலேஜ் கெயின் பண்ண முடியும்? சீரியஸா சொல்றேன், இப்ப கூட நான் வந்து அப்டேஷன் பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் வந்து 3 months once, 6 months once இன்னுமே கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நியூ டெக்னிக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம காம்படிட்டர்ஸ் முன்னரும் வந்து சர்வைவ் ஆக முடியும். எங்க அம்மாவும் அப்படிதான் வந்து பண்ணாங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சர்டிபிகேட்ஸ் மட்டும் ஒரு 200-300 சர்டிபிகேட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நம்ம அப்பப்ப புதுசு புதுசா வரத லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒரு வருஷத்துல ஒரு 4 class 5 class ஆகுது போனாதான் புது டெக்னிக்ஸ் வந்து கத்துக்க முடியும். அப்கிரேடேஷன்றது இந்த ஃபீல்டு மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுலையுமே ஆயிட்டே தான் இருக்கும். அப்போ அப்கிரேட் ஆனால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். அதில் வந்து எல்லாருமே வந்து தெளிவாக இருக்கணும்.
5: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, நாம வந்து பெண்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னும் போது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஐடியாவோடு இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து போயிடுவாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் வழிகாட்டுதல் அப்படின்றது எனக்கு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புது புது ஸ்கில்லை வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. ஒரு துறையில் நீங்கள் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த துறையில் என்னென்ன அட்வான்ஸ்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி வேற உங்களால் என்ன சாதிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களால் முடியும். இன்னைக்கு நம்ம கூட வந்து வினிகாக்கா வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னமான விஷயங்கள்லாம் கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே பெண்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரியான சவால்கள்லாம் இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் நான் கடந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதை பற்றி பகிர்ந்து நினைச்சிங்க அப்படின்னா, மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிகாக்கா தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. வினிகாக்கா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 வருஷத்துக்கும் மேல பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஆரி ஒர்க் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மெகந்தி விட்டுட்டேன், மெகந்திலாம் வந்து அக்கா ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டா வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து தொடர்ந்து அவங்களுடைய பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய வினிகாக்கா
5: ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து அவங்கள வச்சு நான் அந்த வேலையை செய்யறதை விட நான் அந்த வேலையை வந்து 100% என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த கிளையண்ட்டுக்கு கொடுக்கும் போது அதுல இருக்கிற அவுட்கம் வந்து வேற. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து நம்மளையே தாண்டி யாராவது ஒருத்தர் பேக்ல இருந்து புஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ உனக்கு இது தெரியணும், இது நீ கத்துக்கணும், எனக்கு கத்துக்கிறதுல எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நெக்ஸ்ட் லெவல் இதை போய் கத்துக்கோ, அடுத்தது இதை போய் கத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். இன்னமும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கேன், இனியும் அப்படிதான் இருப்பேன். கத்துக்கிறதுக்கு என்னைக்குமே நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. நாம கத்துக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து ஏதாவது ஒண்ணு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும்ன்றத நான் நம்புறேன்.
4: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அதாவது கத்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லா மாறும். கத்துக்கிற விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது அப்படின் போது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல நம்ம நிக்கவே மாட்டோம், ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிப்போம் அப்படின்றது அக்கா நீங்க சொல்லிருக்கீங்க. ரொம்பவே நன்றிக்கா. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் போது பெண்கள் எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் விழிப்போட இருக்கணும், அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்கு அப்படின்னா அதை கடந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க புது புது விஷயங்கள் கத்துக்கும் போது இதெல்லாம் ஒரு சவாலே கிடையாது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வினிகாக்கா எங்களுடைய நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்கக்கா, ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, இன்னைக்கே நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பெண்களுடைய சுகாதாரம் எந்த அளவுக்கு முக்கியம், பெண்கள் என்ன மாதிரியான யோகாசனங்கள்லாம் செய்யறது மூலமா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்து சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுடைய மனசுக்குள்ள எழக்கூடிய அந்த கேள்விகளையும் நான் வந்து கேள்வியா கேட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் நம்பரான 9787770107 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருந்தது ராஜ்குமார் அப்படின்றத நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க, நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பாடல்லாம் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர் சொல்லி நான் வந்து டாப் 10 நிகழ்ச்சியில சொல்ல சொல்றேன். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற நேரலே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: அல்பம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் அப்படின்னு. அதே போல அந்த காட்டுக்குமே சிங்கம் தான் ராஜாவா இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல அந்த சிங்கத்துக்கு மனசுல ஒரு எண்ணம், நம்ம தான் எல்லா விலங்குகளோடையும் ரொம்ப பெருசா இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவங்க எல்லாரும் நமக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த காட்டுக்கு புதுசா யானை ஒண்ணு வந்துச்சு. அந்த காட்டுல இருந்த எல்லாருக்குமே அந்த யானை ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, சிங்கத்தை தவிர. ஏன் சிங்கத்துக்கு யானையை பிடிக்கலன்னா, சிங்கம் வந்து யானையை விட பெருசா இருந்துச்சு. ஸோ அதனால சிங்கத்துக்கு இவன் நம்மளை விட பெருசா இருக்கானே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அதனால சிங்கம் வந்து யானை கிட்ட பேசவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சிங்கம் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வேடன் விரிச்ச வலையில, அதாவது அவன் சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சிருந்தான், அந்த குழிய மறைச்சு வச்சிருந்தான். சிங்கம் தெரியாததனமா குழியில போய் விழுந்து மாட்டிக்கிச்சு. சோ அப்ப அங்க உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, சிங்கம் வந்து யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் நம்ம யானை அங்க வந்துச்சு. உடனே யானையை பார்த்ததும் சிங்கத்துக்கு என்ன உதவி கேக்கறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அதை புரிஞ்சுக்கிட்ட யானை என்ன பண்ணுச்சுன்னா, சிங்கத்துக்கு இப்ப உதவி தேவைப்படுது, நம்ம பேசுறோம் பேசல அது வேற விஷயம், இப்ப நம்ம உதவி வேணும்னா கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு சிங்கத்துக்கு தன்னோட தும்பி கையால உதவி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே போல தன்னோட தும்பி கையை கொடுத்து சிங்கத்தை மேலையும் தூக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா தான் சிங்கம் புரிஞ்சுக்கிச்சு, சரி யானை நம்மள நண்பனா தான் நினைச்சிருக்கு, நம்ம தான் யானைய தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு யானை கிட்ட மன்னிப்பும் கேட்டுருச்சு. அந்த நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம ஒருத்தரை தப்பா எடை போடவே கூடாது, ஒரு ஒரு விஷயத்தையுமே பார்த்து பொறுமையா தான் செய்யணும். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹாய்.
1: ஹாய், உங்க நேம்?
2: விஷ்ணு.
1: விஷ்ணு, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 60.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: தேரம் பப்ளிக் ஸ்கூல்.
1: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு பிடிச்சது சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்.
1: ஏன்?
2: ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் சோஷியல் சயின்ஸில் லைக் டெம்பிள்ஸ், ஓல்ட் டெம்பிள்ஸ் லைக் பத்மநாப சுவாமி கோயில், தட் இஸ் யுனெஸ்கோ டெம்பிள் லைக் தட்.
1: ஓஹோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம விஷ்ணு கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவெண்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: ஃபார் காண்டாக்ட் 6383-8046-49701.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின உலக புகழ்பெற்ற புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னடா அது, மாதம் மாதம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளால் அதிகமான பணம் சேர்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு விடையை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி அவருக்கு வந்து 2 அப்பா இருக்கிறாங்க. அதாவது முதலாவது இவருடைய சொந்த அப்பா, அவரை வந்து ஏழை அப்பா, புவர் டாட் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில் வந்து இருக்கிறவர், ரொம்ப சிக்கனமாக இருக்கிறவர், அதே நேரத்தில் நிறைய கடனோடையும் பண கஷ்டத்தோடையும் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர். 2வது ராபர்ட் கியோசாகி அவரோட நண்பரோட அப்பா, அவரை வந்து ரிச் டாட், பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பணத்தை எப்படி வந்து கையாளுறது அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு நபர். பிற்காலத்தில் இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம்தான் இந்த உலகத்துக்கே ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. அதாவது புவர் டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற இவருடைய சொந்த அப்பா வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ரிச் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பணத்தை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறார். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மள பல பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாள் முழுவதும் உழைக்கிறோம், ஆனால் பணக்காரங்க பணத்தை முதலீடு செஞ்சு அந்த பணத்தையே தனக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற சொந்த வீடு, பெரிய கார், இதெல்லாம் நம்ம வந்து சொத்து அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம பாக்கெட்டில் இருந்து பணத்தை குறைச்சிக்கிட்டே வரும். எது நம்மளுடைய பாக்கெட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்குதோ அதுதான் உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ராபர்ட் கியோசாகி ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க. பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி படிக்கணும், எப்படி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. பணத்தை எப்படி வந்து பெருக்கணும், பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லித்தரணும், பணத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கியோசாகி இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாருங்க. நீங்களும் உங்களோட பணத்தை எப்படி சேமித்து அதிகமாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட். நன்றி நேயர்களே.
3: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
7: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
8: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
9: சோனா FM 107
0: 7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட விஷ்ணு தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம விஷ்ணு கூட பேசலாம். அண்ட் உங்க குழந்தைங்களும் பயங்கரமா வாயடிப்பாங்களா, செம்மையா சேட்டை பண்ணுவாங்களா, ஸோ அவங்களுக்கான நிகழ்ச்சி தான் நம்ம சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787770178 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி ஓகே, தொடர்ச்சியா இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் மற்றும் அதை உட்கொள்ளும் முறை எப்படி அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது வெஜ்ஜில் கொஞ்சம் கம்மியான ப்ரோட்டீன்ஸும் மினரல்ஸும் இந்த ஃபைபரும் நமக்கு வந்து கிடைக்குது, ஆனால் நான்வெஜ்ஜில் அதிகபட்சமான சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையா மேம்?
5: இருக்கு, அதான் சொல்லலை. இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்னா உள்ள போனோம் டக்குன்னு வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம், அது பயாலஜி ஈஸிலி அவைலபிள், டக்குன்னு வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு ஈஸியாக இதாயிரும் ப்ரோட்டீன். ஆனால் இதில் பார்த்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு லேட் ஆகாது, தான் ஈஸியாக இது அவ்வளோ இது பண்ண முடியாது, இது ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஈஸியாக கிடைச்சிரும், இது வந்து கொஞ்சம் இதாகும் அவ்வளோதான்.
0: கண்டிப்பாக மேம். ஸோ நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலான ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து டக்குன்னு கிடைச்சிரும், அதாவது சைவத்தை எடுத்துக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும், அசைவத்தை எடுத்துக்கும் போது டக்குன்னு கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்பயுமே எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதாவது குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு 7 மாதத்தில் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்போல்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு காய்கறிகளே ஆகட்டும் பழங்களே ஆகட்டும் வேக வச்சு அதை வந்து மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எளிமையாக ஜீரணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு குழந்தைங்களுக்கு ஏற்படும். ஸோ ஜீரணம் ஆகலை அப்படின்னா வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவர்களே பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னா எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கும்போது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வாழைப்பழம் ஆப்பிள் இது எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு நம்ம மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் முதல் உணவாக. அது மட்டுமே இல்லாமல் சாப்பாடு, அதாவது சாலிட் ஃபுட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பருப்பு காய்கறிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து அது கூட அரிசியும் போட்டு நல்லா வேக வச்சு அதையுமே குழந்தைங்களுக்கு முதல் உணவாக கொடுக்கலாம், பருப்பு சாதம் அப்படின்னு கூட. ஸோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் எளிமையாக ஜீரணம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது இந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆபரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணுல தான்டா.
3: என்ன நீங்க பெரிய ஆளுன்னு?

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம விஷ்ணு கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம விஷ்ணு கூட பேசிடலாமா? விஷ்ணு, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
5: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் வெளியே எல்லாருமே
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ். சரி, யார் யாரெல்லாம் அது?
5: எனக்கு யூ யஷ்வந்த், அருட்செல்வன், அசன் பத்ரி, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க.
1: சூப்பர். சரி, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுவீங்களா?
5: விளையாடுவேன், குரூப் சாட் பண்ணுவாங்க, நிறைய பேசுவேன்.
1: ஓகே ஓகே. சரி, வீட்டுக்கு போன உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க?
5: ஹோம் ஒர்க் எழுதிடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம், டிராயிங் பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஹாபிட் பண்ணுவேன்.
1: ஓகே ஓகே. சரி, நீங்க தனியாக கிளாஸ்லாம் போறீங்களா?
5: ரெண்டு கிளாஸ் போறேன், ஜிம்னாஸ்டிக் கிளாஸ், யோகா கிளாஸ்.
1: எந்தெந்த கிளாஸ்லாம் போறீங்க?
5: யோகா கிளாஸ் வந்து சிவகுரு யோகா
1: சொல்லுங்களேன்.
5: நான் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், அதுக்கப்புறம் வேர்ல்டு ரெக்கார்ட். மூணு வருஷம்
1: வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க வேர்ல்டு ரெக்கார்டில்?
5: நான் 1 hour ஆசனா பண்ணேன், சிறுசாசனம்.
1: சூப்பர். எப்படி கண்டினியூஸாக இப்படி 1 hour பண்ணீங்க?
5: நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்தேன், வீட்டில் ப்ராக்டிஸ் எடுத்தேன், சார் கிட்ட நான் கேட்டு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்தேன்.
1: வேற லெவல். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கு. அண்ட் யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா?
5: முரளி சார்,
1: முரளி மாஸ்டர். சரி, மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சோனா FM வழியா ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
5: சார், தேங்க்யூ சார், என்ன இவ்வளோ டெவலப் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன்.
1: வெரி குட். சரி ஓகே, மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டீங்க. சரி, யோகா செய்யறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குது அதையும் சொல்லுங்க.
5: யோகா செய்யும் போது நிறையா மூச்சுக்கு, அதுக்கப்புறம் நம்ம பிளட் பம்ப் செல்ஸுக்கு, நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு, நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நிறையா விஷயம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, நீங்கள் மேட்ச்சுக்கு போகும்போது அடிக்கடி செய்கிற ஆசனானா எது எது சொல்லுவீங்க?
5: சிறுசாசனா, பூர்ணதருணாசனா, சக்கராசனா, அதுக்கப்புறம் பத்மாசனா, பூர்ண பத்மாசனா, சிறுசாசனத்துலேயே பத்மாசனா, அதுக்கப்புறம் நிறைய சொல்லிட்டே போகலாம்.
1: ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம விஷ்ணு கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அண்ட் இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த நாட்டு சர்க்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை தவிர்க்கிறதுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவ் நமக்கு செட் ஆகுமோ அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவளை நல்லா 5 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ அவள் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் அது கூடவே தேங்காய் பால் நம்ம எப்பயுமே எடுப்போம் இல்லையா, தேங்காவை நல்லா துருவி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி 3 தேங்காய் பாலாக எடுத்து அது 3 ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அவள் 1 கப்லையும் தேங்காய் பால் 1 கப்லையும் இருக்கு இல்லையா, இப்போ அது 2 ஒன்றா சேர்த்து அது கூடவே இந்த ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா அதையுமே சேர்த்து நல்லா கலந்துடணும். இப்போ ஒரு சின்ன கடாயில் நெய் ஊற்றி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமேட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து இதில் கொட்டிட்டு ஸ்வீட்னஸ்க்கு இது கூட வெல்லம், அப்படி இல்லை நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா ஹனி கூட நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான இந்த மில்க் அவுல், அதாவது தேங்காய் பால் அவுல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எப்பயுமே வெறும் பால் ஊற்றி தான் நம்ம அவுல் வந்து சாப்பிட்டு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் லைட்டாக அந்த தேங்காய் துருவினதை மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னமுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லைஃப்பில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவை, அதே மாதிரி நம்ம மீல் பிளேட்லேயும் ஸ்வீட்னஸ் தேவை. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுவும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட விஷ்ணு தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தொடர்ச்சியாக இப்பயுமே இன்னும் சில விஷயங்களை நம்ம விஷ்ணு கூட பேசிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு, ஸோ ஸ்கூலில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த கவன சிதறல் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கிளாஸ் டைமில் இந்த கவன சிதறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி திருப்பி அவங்கள அந்த கிளாஸ் சூழலுக்கே கொண்டுட்டு வருது மேம்?
4: பாடத்தை பொறுத்தவரும் கண்டிப்பாக டீச்சர்ஸுடைய அட்டென்ஷன் அப்படியே ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்தா தான் மாணவர்கள் பின்தங்கிறது. அது நானாக செய்யலாம், அவங்களுடைய பியர் குரூப்ஸ் வச்சு செய்யலாம், அல்லது தனியாக ஒரு சிங்கிள் லீடரை வச்சு பண்ணலாம், பேரண்ட்டுடைய சப்போர்ட்டை சீக் பண்ணலாம். இந்த மாதிரி ஹோம் ஒர்க்கு, ரிட்டன் ஒர்க்கோ, வேறு என்னென்னலாம் சப்போர்ட்டாக நம்ம செய்ய முடியும் அவனுக்கு அப்படின்ற இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். சில நேரத்தில் ஒரு ஆடியோ விஷுவல் மாதிரி காட்டினா கூட பிள்ளைகளுக்கு அட்டென்ஷன் வந்து ரீச் ஆகும், அதாவது கேட்ச் பண்ணிடலாம். நம்ம அந்த பிள்ளைகள் போய் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு சில பிள்ளைங்க இந்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட இந்த கம்ப்யூட்டர் ஆன்சர் போடு, கொஸ்டின் ஆன்சர் விட அந்த மாதிரி அவங்க கையிலேயே கொடுத்து செய்ய வைக்கிறது, கேட்க வைக்கிறது, இதிலெல்லாம் கூட மாணவர்கள் வந்து நம்ம அவங்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்க முடியும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், அவங்களோட அட்டென்ஷனை நம்ம வந்து ஈர்த்தோம் அப்படின்னா கவனம் வந்து சிதறாது. ஸோ கவனிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நம்ம விஷ்ணு கூட பேசிடலாமா? விஷ்ணு, உங்களுக்கு யோகாசனம் செய்கிறதுலே ஃபேவரட்டான ஆசனம் அப்படின்னா எந்த ஆசனம் சொல்லுவீங்க?
5: சேஷாசனம்.
2: சேஷாசனம் ஏன், அது மட்டும் ஸ்பெஷலாக?
5: ஏன்னா அது பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதனால் நான் நிச்சயமாக இது பண்ணுவேன், நல்லாவும் இருக்கும்ட்டு நான் பண்ணுவேன்.
2: வெரி குட். இந்த கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? சரி, யோகா பற்றி கேட்டு நம்ம ஸ்கூலையே மறந்துட்டோம் பாருங்களேன். சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு ஸ்கூலில் எந்த டீச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு பிடிச்ச மிஸ்னால் வந்து கட்டிகா மேமு, அதுக்கப்புறம் நிறைய மேம் சொல்லலாம். எனக்கு எல்லாமே பிடிக்கும், காமனாக
2: எல்லாருமே பிடிக்கும் காமனாக அப்படின்ட்டீங்க. சரி, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
5: சோசியல் சயின்ஸ்.
2: சோசியல் சயின்ஸ், சூப்பர். சரி, வெரி குட். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
2: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாட்டை தொடர்ந்து 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. டாடா பாபாய் மக்களே.

உலகத்துல அற்புதமான மலைப்பகுதிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு முதல் பகுதியில ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரம்ப்ளே டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை அழகு கொண்ட ஒரு மலைப்பகுதியை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. ரம்ப்ளே டாப் இயற்கை அழகும் எரிமலை வரலாறும் ஒன்னா இணைஞ்சிருக்கக்கூடியதுங்க. பலருக்குமே தெரியாத ஒரு மறைஞ்ச பொக்கிசம்னு சொல்லலாம். இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து 1586 மீட்டர், அதாவது சுமாரா 5203 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. வடக்கு நியூ சவுத் வேல்ஸ்க்கு மிக உயரமான சிகரம் அப்படின்ற பெருமையை இது பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட பிரதான நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மிக உயரமான எரிமலை பகுதி அப்படின்ற சிறப்புமே இதுக்கு இருக்குங்க. இது உலக பாரம்பரிய சிறப்பு மிக்க பேரிங்டன் டாப்ஸ் தேசிய பூங்காவோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட உருவாக்கம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட எரிமலை செயல்பாடுகளால் நிகழ்ந்ததா புவியியல் ஆய்வுகள் தெரிவிக்குது. இன்னைக்கு எரிமலை செயல்பாடு இல்லை அப்படின்னாலுமே அந்த பழமையான வரலாற்றோட சுவடுகளை இன்னமுமே இந்த மலை தாங்கி நிற்குதுங்க. ரம்ப்ளே டாப்பை சுற்றி விரிஞ்சிருக்கக்கூடிய பனியுகலிப்டஸ் மரக்காடுகள், உயரமான சதுப்பு நிலங்கள் மற்றும் குளிர்ச்சியான மலைப்பகுதிகள் இந்த இடத்துக்கு தனித்துவமான அழகை கொடுக்குதுங்க. குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த பகுதி பனிமூட்டத்தால் மூடப்பட்டு ஒரு ஓவியத்தை மாதிரி காட்சி அளிக்குது. இயற்கை புகைப்பட கலைஞர்கள், பறவை ஆர்வலர்கள் மற்றும் நடைப்பயண விரும்பிகளுக்கு இது மிகவும் பிடித்தமான இடமா இருக்குங்க. பேரிங்டன் டாப்ஸ் தேசிய பூங்கா பல அரிய தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளோட வாழ்விடமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காடுகள், நீர்நிலைகள் மற்றும் மலைப்பகுதிகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்காற்றுதுங்க. அதனால இந்த பகுதி ஆஸ்திரேலியாவோட முக்கியமான இயற்கை பாதுகாப்பு மண்டலங்கள்ல ஒன்னா இருக்கு. ரம்ப்ளே டாப் உயரமான மலை மட்டும் இல்லைங்க, அது பூமியோட பண்டைய வரலாற்றையும் இயற்கையோட பரிணாம வளர்ச்சியையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு திறந்த வகுப்பறைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பாறையும், ஒவ்வொரு மரமும், ஒவ்வொரு குளிர் காற்றும் இயற்கையோட அற்புதங்களை நமக்கு நினைவூட்டுதுங்க. மலைகள் உயரமா இருக்கிறது அதோட பெருமை மட்டுமில்ல, இயற்கைய பாதுகாக்கும் பொறுப்பையும் அது நமக்கு அமைதியா கத்துக் கொடுக்குதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தான் உருவாகி இருக்கு. அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில். இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதின்னு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. கடைசியா நான் ஏற்காடுக்கு போயிருந்தப்போ ஏற்காட்டுல குளிரே எனக்கு சுத்தமா தெரியலீங்க. அந்த அளவுக்கு வெயிலா இருந்தது. எப்பயுமே மதியம் ஒரு 1 மணி 2 மணி டைம்ல லைட்டா வெயிலா இருக்கும், ஆனா வந்துட்டு மிஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்த இடம் வந்துட்டு இப்ப அப்படியே மாற்றம் அடைஞ்சிருச்சுங்க. நான் கடைசியாக போயிருந்தப்போ ஜெரினா காடு பகுதியை சேர்ந்த ஒரு அண்ணா கிட்ட பேசினேன். அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த கிளைமேட் சேஞ்சஸ் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு பற்றியுமே சொல்லியிருக்காரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ணா, உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர் அண்ணா?
4: மணிகண்டன், ஏற்காடு, ஜெரினா காடு. நான் பிறந்தவங்க இந்த கிராமம் தான். அப்போ கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம்லாம் நிற்கக்கூட முடியாது, அந்தளவு காற்று நல்லா வேகமாட்டிங்கும், மழை நல்லா பேஞ்சிருக்கும். இப்போ இந்த மரம்லாம் வெட்டி காடெல்லாம் கீழே இறங்கி மரம் மரமாக லோட் லோடாக வண்டிக்கு போக, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காற்று வசதியும் கிடையாது, மழை வசதியும் கிடையாது. தற்போது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம், மாற்றங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் மழை இல்லை, இங்கே தண்ணி இல்லை. ஏரியா எப்பயும் ஃபுல்லாக இருக்கும், ஏரியா இப்போ ஃபுல்லாக ட்ரையில் தான் இருக்குது. டூரிஸ்ட்டு வரவங்க கொஞ்சம் மன உளைச்சலோடு தான் போகிறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும்போது லேக்லேருந்து தண்ணி போனால் தான் வாட்டர் ஃபால்ஸுக்கு தண்ணி, லேக்கில் சுத்தமாக ட்ரைனால ஃபால்ஸுக்கு தண்ணி இல்லை, மழையும் இல்லை எங்கேயுமே. அதனால் லேக்கு ஃபால்ஸ் போகிறவங்க கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சிட்டு தான் போகிறாங்க டூரிஸ்ட் எல்லாமே.
5: ஆனால் அப்போ இருந்த விலைவாசிக்கு இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கு
4: விலைவாசி வந்து அப்போயோட இப்போல்லாம் ரேட் ஜாஸ்தி தான். அப்போயெல்லாம் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே 400 ரூபாய் கிடைக்கும். இப்போ மிளகு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 99 ரூபாய் கிடைக்குது. இப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. மருந்து அடிக்கிறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து அந்த பயிரிட்டு அறுக்கிறவங்க கூலி முதற்கொண்டு ஃபஸ்ட்லாம் 250 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க இன்றைக்கெலாம் 500 ரூபா இருந்தால் ஒரு நாளைக்கு கூலிக்கே வருவாங்க வேலைக்கு, இல்லைன்னா வரமாட்டாங்க யாரும். அதுதான் பார்த்திங்கன்னா காஃபி முக்கியமானது ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா காஃபி, பெப்பர், இது ரெண்டு தான். அப்புறம் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ ஹோட்டல்ஸ்லாம் நிறையா கட்டியிருக்காங்க எல்லாம். இப்போ அந்த மாதிரி ஹோட்டல் ஒர்க்கு, சரவணபவனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேருரையா, இந்த மாதிரி நிறையா ஹோட்டல் இருக்குது. அது மாதிரி ஹோட்டல் இங்கே எல்லாமே ரெஸ்டாரண்ட்டு, ரூம் கிளீனிங்கு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே எல்லாம் போயிடுறாங்க.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க மணிகண்டன் அண்ணா, ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, இதே மாதிரி நீங்களும் பேசணும், நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் ஒரு மெசேஜை மட்டும் வாட்ஸ்அப்பில் தட்டி விடுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் நேரில் வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு பண்ணுறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருந்தாலுமே இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணி சொல்லலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்துல மட்டும் லைட்டா மழை வருது, அவ்வளவுதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமா மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இததான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காம சேமிக்கணும், இயற்கைய பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நேர்களே, நம்ம தமிழரோட பண்பாட்டோட பெருமைய உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடிய கலை வடிவங்கள்ல ஒண்ணுதான் தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்துக்கு ஒரு தனி இடமே இருக்குங்க. பாடல், இசை, நடிப்பு, நகைச்சுவை, பக்தி, வாழ்க்கை பாடம் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்னா இணைச்சு மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்ச கலை தான் இந்த தெருக்கூத்து. ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்துல நடந்த பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற தெருக்கூத்து நாடகத்தை நேரடியாக பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த நிகழ்வில் சிறப்பு தருணங்களை உங்களோட செவிகளுக்கு கொண்டு வர்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தினமுமே அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை கேட்டுட்ருக்கோம். இப்போது இன்னொரு சின்ன பகுதியை உங்களுக்காக இப்போ ஒளிபரப்பு பண்ணுறோம். கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்.
4: ஆனால் நானோ இந்த ராசபே நின்று வந்திருக்கின்ற போது என்னுடைய பெயர்
5: என்ன,
4: எந்த நாட்டு மங்கை, யாரோட மனைவி என்று தெரியுமா?
5: தெரியும்.
4: அப்படியா? சொல்கின்றேன்.

0: பண்றமா?
1: நேர்களே, ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் கொடுத்த பக்த மார்கண்டேய சிவபூஜை நாடகத்தோட இந்த பகுதியை இப்போ கேட்டீங்க. இப்படிப்பட்ட பாரம்பரிய கலைகள் புத்தகங்களில் மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்க்கையிலையும் தொடர்ந்து வாழணுங்க. அதுக்கு நம்ம கலைஞர்களை ஊக்குவிக்கணும், அவங்களோட நிகழ்ச்சிகளை ரசிக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையோட பெருமையை எடுத்து சொல்லணும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். உங்களுக்கான இனிமையான பாடலுமே வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க வருண் தாங்க. காகம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வரது வீட்டு காகம் தான். ஆனால் அதை விட பெரிய உருவமும் வலிமையான அழகும் ஆழமான குரலும் கொண்ட இன்னொரு புத்திசாலி காக்கை நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு வருது. அந்த காக்கை பேர் என்ன தெரியுமா? பெரிய அழகு காக்கை, லார்ஜ் பில்லடு க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவை நம்ம சேலம் மாவட்டத்திலையும் ஏற்காடு பகுதியிலையும் இருக்குங்க. இந்த பறவை இந்தியா, இலங்கை, நேபாளம், ஜப்பான், சீனா, தென்கிழக்கு ஆசியா அப்படின்னு ஆசியாவோட பல பகுதிகளில் பரவலாக இருக்குது. காடுகள், மலைப்பகுதிகள், பூங்காக்கள், தோட்டங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் நகரங்களில் கூட ஈஸியாக வாழக்கூடிய தகவமைப்பு திறன் கொண்டதாக இருக்குது. பெரிய அழகு காக்கையோட முக்கிய அடையாளம் அதோட பெரிய தடித்த வளைந்த கருப்பு அழகு தாங்க. உடல் முழுசுமே பளபளக்கக்கூடிய கருப்பு நிற இறக்கைகளை கொண்டிருக்குமாங்க இந்த காக்கை. சூரிய ஒளியில அதோட இறகுகள் ஊதா நிற ஒளிர்வோட மின்னும். ஆண் மற்றும் பெண் காக்கை இரண்டுமே தோற்றத்துல ரொம்பவுமே ஒத்து போயிருக்குங்க. இந்த பறவை இயற்கையோட மிகச்சிறந்த தகவமைப்பாளர்கள்ல ஒன்னா இருக்கு. உயிரோட இருக்கக்கூடிய சின்ன விலங்குகள், பூச்சிகள், பழங்கள், விதைகள், இறந்த விலங்குகளோட உடல்கள், மனிதர்கள் வீசக்கூடிய உணவு கழிவுகள் அப்படின்னு கிடைக்கிறத பயன்படுத்தி உயிர் வாழுங்க. அதனால எந்த சூழல்லையும் தன்னை மாத்திக்கிட்டு வாழக்கூடிய திறன் இந்த காக்கைக்கு அதிகம். பெரிய அழகு காக்கை மிகவுமே புத்திசாலியான சமூக பறவை. பகல்ல தன் வாழக்கூடிய பகுதியை பாதுகாத்தாலும் மாலை நேரங்களில் ஆயிரக்கணக்கான காக்கைகள் ஒன்றா சேர்ந்து பெரிய மரங்களில் கூட்டமாக இரவில் தங்குங்க. இது ஒன்றை ஒன்று அடையாளம் கண்டு சமூக ஒழுங்கோட வாழ்வதா ஆய்வுகள் சொல்லுது. இனப்பெருக்க காலத்தில் உயரமான மரங்களோட உச்சியில் குச்சிகளால் வலுவான கூடு கட்டுது. பொதுவாக 3-5 முட்டைகள் இடுதுங்க. இந்தியாவில் பெரும்பாலும் மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் இனப்பெருக்கம் நடக்குது. ஆண் மற்றும் பெண் காக்கை ரெண்டுமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்குது. சில நேரங்களில் ஆசிய குயில் இந்த காக்கையோட கூட்டில் தன்னோட முட்டைகளை இடுறது வழக்கமாக வச்சிருக்குங்க. இந்த காக்கையோட குரல் வீட்டு காகத்தை போல இருந்தாலும் மிகவும் ஆழமாகவும் எதிரொலியோடையும் இருக்குங்க. பலவிதமான ஒலிகளை எழுப்பும் திறன் கொண்டதுனால அனுபவம் இருக்கக்கூடிய பறவை ஆர்வலர்கள் இதோட குரலை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா. நேர்களே, பெரிய அழகு காக்கை வெறும் காக்கை இல்லைங்க. உயர்ந்த அறிவுத்திறன், சிறந்த தகவமைப்பு திறன் மற்றும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சிருக்க உதவக்கூடிய முக்கியமான உயிரினம் தாங்க. இயற்கையோட ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத இந்த பறவை நமக்கு நினைவூட்டுது. மரங்களை பாதுகாக்கலாம், பறவைகளை நேசிக்கலாம், இயற்கையோடு இணைஞ்சு வாழலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் எப்பயுமே ஏதாவது ஒரு பழங்குடியின மக்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், அவங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் வாழ்ந்த கோரிங் கோரிங் மக்களை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. கோரிங் கோரிங் அப்படின்னு கூப்பிடக்கூடிய இவங்க குயின்ஸ்லாந்தோட உள்நாட்டு நன்னீர் பகுதிகளில் வாழ்ந்த ஒரு முக்கியமான பழங்குடியின சமூகம் தாங்க. இவங்க ஒரு சமூகமாக மட்டும் இல்லாமல் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டை கொண்ட மக்களாகவுமே அறியப்படுறாங்க. கோரிங் கோரிங் மக்கள் பேசிய மொழி பாமானியுங்கன் மொழி குடும்பத்தோட வகா காபிக் பிரிவை சேர்ந்ததுங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, குரெங் அப்படின்ற சொல்லுக்கு பூஜ்யம் அப்படின்ற பொருள் இருக்கா. அதே சொல்ல ரெண்டு முறை இணைச்சி தங்களோட சமூகத்தோட அடையாளமாக அவங்க பயன்படுத்தினாங்க. ஆய்வாளர் நார்மன் டிண்டேல் குறிப்பிட்டபடி, கோரிங் கோரிங் மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 6,000 சதுர கிலோமீட்டருங்க. இந்த நிலங்கள் மேல்பர்னெட் ஆறு, பாயிண்ட் பள்ளத்தாக்கு, காலிட் மலைத்தொடர், ஆபன், நோகோ மாதிரியான பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது. அவங்க கடலோர மக்களா இல்லாம ஆறுகள் மற்றும் நன்னீர் வளங்களை மையமாக கொண்டு வாழ்ந்த சமூகமா இருந்தாங்க. கோரிங் கோரிங் சமூகத்துல பல குழுக்கள் இருந்ததுங்க. அதுல வாக்குன் அப்படின்ற குழு குறிப்பிடத்தக்கதா இருந்தது. அவங்களோட பாரம்பரிய அறிவு, வரலாறு மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் எல்லாமே ஜாபர்லாகின் அப்படி இல்லைன்னா பாடும் கொரோபோரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய பாடல்கள் மற்றும் நடனங்கள் மூலமா தலைமுறை தலைமுறையா பரப்பப்பட்டதுங்க. இது அவங்களோட கலாச்சாரத்தோட மிக முக்கியமான அம்சமா இருக்கு. 1840களில் ஐரோப்பிய குடியேற்றவாசிகள் இந்த பகுதியில் குடியேற தொடங்கினப்போ கோரிங் கோரிங் மக்களோட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது. மேய்ச்சல் நிலங்களுக்காக அவங்களோட பாரம்பரிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதுனால உணவு வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்த இவங்க தங்களோட நிலத்தை பாதுகாக்க போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதோட விளைவாக பல மோதல்களும் வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்ததுங்க. குறிப்பாக மிரியம்வேல் பகுதியில் பல படுகொலைகள் நடைபெற்றதா வரலாற்று பதிவுகள் சொல்லுது. இந்த மோதல்கள் ஆஸ்திரேலியாவோட காலனித்துவ வரலாற்றில் மிகவும் வேதனையான அத்தியாயங்களில் ஒன்றா இருக்குங்க. இருந்தாலும் கோரிங் கோரிங் மக்களோட கலாச்சாரம் அழியலை. அவங்களோட மொழி, பாடல்கள், மரபுகள் மற்றும் நிலத்துடனான ஆன்மீக உறவு இன்னைக்குமே அவங்களோட சந்ததியினர்களால் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. நேர்களே, கோரிங் கோரிங் மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. இயற்கையை மதிச்சு வாழ்ந்த சமூகங்களோட அறிவும் பண்பாடும் மனிதகுலத்தோட விலைமதிப்பற்ற செல்வமாகவும் இருக்குங்க. அந்த மரபுகளை மதிச்சு பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பாகவுமே இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-7107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

ஜூலை 30 புதுக்கோட்டை சமஸ்தானம். அங்கே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க தான் முத்துலக்ஷ்மி. ஒரு பேனா முனையில் மருத்துவத்துறையிலையும் சட்டமன்றத்திலையும் பல தளங்களில் தனித்து நின்று போராடிய இந்திய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட வாழ்க்கை கதையை இன்னைக்கு நான் வந்து சொல்கிறேங்க. இவங்க வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாங்க. தந்தை நாராயணசாமி ஐயர், தாயார் சந்திரம்மாள். அந்த காலத்தில் பெண்கள் படிக்கவே தடை விதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலுங்க. அதிலும் இவங்களுக்கு இன்னும் அதிகமான தடைகள் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பள்ளிக்கூடத்து வாசலை கூட மிதிக்க முடியாத ஒரு சூழல். ஆனால் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே முத்துலட்சுமியோட கண்களில் ஒரு தீப்பொறி இருந்ததுங்க. என்ன தீப்பொறி அப்படின்னா, நான் படிப்பேன், என்னோட அறிவால் இந்த உலகத்தை வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு வயதில் அவங்க எடுத்த முடிவு தான் பின்னால் பல லட்ச பெண்களுக்கு ஒரு பாதையை அந்த ஒரு விஷயம் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பல லட்சம் பெண்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இவங்க எடுத்த ஒரு முடிவு தான் ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி அவங்க பிறந்த தினம். இந்த தினத்தில் இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட வாழ்க்கை கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஜூலை 30ஆம் தேதி, இந்த ஒரு தினத்தில் தான் 1986 அவங்க வந்து அவங்க பிறந்தாங்க. ஸோ அவங்களுடைய கதையை இன்றைக்கி வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. பெண்களுக்கு படிப்பு எதற்கு, கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலகட்டத்து மக்கள் அதை ஒரு கொள்கையாக எடுத்துக்கிட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக படிக்க முடியாத சூழல், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத சூழல், அதை உடைச்சி நான் படிப்பேன், என்னோட அறிவால் இந்த உலகத்தை வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலேயே அவங்க எடுத்த ஒரு முடிவு, பெரிய முடிவுங்க. லட்சக்கணக்கான பெண்கள் அவங்க வந்து படிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் அவங்கள சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் காரணமாக இவங்களும் இருந்திருக்கிறாங்க அந்த ஒரு காலகட்டத்தில். முன்னையே சொன்ன மாதிரி பெண்களுக்கு படிப்பதற்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரே எதிர்த்ததுங்க இவங்களையும். ஆனால் தந்தையோட ஆதரவோட இவங்களோட படிப்பை வந்து தொடர்றாங்க முத்துலட்சுமி அவர்கள். ஆண்கள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் கல்லூரி, இந்த ஒரு காலகட்டத்தில் சமூகம் வீசிய விமர்சன கற்களை தன்னோட வெற்றி கோட்டையை கட்டுறதுக்கான ஒரு கற்களாக பயன்படுத்தினாங்கங்க இவங்க. சென்னை மருத்துவ கல்லூரியில் இவங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கிறது அவ்வளவு எளிதாக இல்லைங்க. அங்கும் பல எதிர்ப்புகள், அத்தனையும் தாண்டி மருத்துவம் பயின்று 1912 இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவராக இவங்க வந்து ஒரு வரலாற்று சாதனையை படிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஒரு பெண் ஸ்டெதஸ்கோப் எடுத்து தன்னுடைய கழுத்தில் மாட்டி வைத்தியம் பார்க்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவே அந்த காலத்தில் ஒரு பெரிய பெரிய சாதனை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான் கண்ணை போட்டு அந்த தேய் தேய்ச்சிட்டு இருக்க, கண்ணு கலந்து விழுந்துற போதுரா?
2: என்னாச்சுன்னே தெரியல மச்சான், காலையில தூசு விழுந்துச்சுரா, கண்ணு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன்.
1: மச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
2: கேளு.
1: மொத மொத இந்த உலகத்துல கண் ஆப்ரேஷன் எங்க பண்ணாங்கன்னு தெரியுமா?
2: எங்க?
1: கண்ணில் தான்டா.
3: நீங்க பெரிய ஆளுங்க.

0: சுபா, மே மாசமே முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் இந்த வெயில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் லைட்டாக மழை வருது, அவ்வளோதான்.
1: அதுக்கு பேர் தான் கவிதா எல்நினோ.
0: எல்நினோவா? அப்படின்னா என்ன சுபா?
1: எல்நினோ அப்படிங்கிறது என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல சில இயற்கை மாற்றங்களால கடல் அலை வெப்பமாக மாறும். இதனால பல வானிலை மாற்றங்களும் நடக்கும். இதை தான் நம்ம எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்கிறோம்.
0: ஓ அப்படியா? இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்?
1: தண்ணீரை வீணாக்காமல் சேமிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை நடணும், அதிக அளவுல தண்ணீர் குடிக்கணும், குளிரான ஆகாரங்களை எடுத்துக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும்.
2: எல்நினோ போன்ற வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது அதனை சமாளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுவோம். பாதுகாப்பான இயற்கை சூழல் அமைய இன்றைய இயற்கை அமைப்புகளை பாதுகாப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு வெற்றி கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பெண்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த காலகட்டத்தில் இருந்த மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட ஒரு வாழ்க்கை கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். 1912 இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவராக ஒரு வரலாற்று சாதனையை வந்து படைக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு பெண் ஒரு மருத்துவராக ஸ்டெத்தஸ்கோப் போட்டு வைத்தியம் பார்க்கறது ஒரு பெரிய விஷயங்க. மருத்துவர் ஆனதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. எத்தனையோ ஏழை எளிய பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய கண்ணு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பனையை கொடுத்துருக்குங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாடியே சில கொடூரமான உண்மைகள் வந்து தெரிய வருதுங்க. அதுதான் தேவதாசி முறை. இளம் பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விடுற பெயரால் நடக்கக்கூடிய சமூக கொடுமை. இதை பார்த்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதற்கு எதிராக குதித்தேழ்கிறாங்க. ஆனால் நிற்கிறலைங்களா, கீழே தான் போ. அதற்கு எதிராக வந்து குதித்தேழுறாங்க. என்னுடைய இனம் இனிமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த பெண்ணும் இந்த நரகத்தில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. மருத்துவத்துறையை விட்டுட்டு ரொம்ப ஆசைப்பட்டு பிடிச்சு படித்து வாங்கின அந்த மருத்துவ பணி, அந்த மருத்துவத்துறையை விட்டுட்டு முழுமையாக சமூக பணிகளையும் அரசியலையும் இறங்குறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இது சாதாரண விஷயமா அப்படின்னா இல்லைங்க. என்ன நமக்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை மாதிரி தானே அவங்களும், நம்மளை மாதிரி அவங்களும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு, எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு, அதற்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட வாழ்க்கை கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். மருத்துவத்துறையை விட்டுட்டு முழுமையாக சமூக பணிகளையும் அரசியலிலையும் இறங்குறாங்க. இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டப்பேரவை துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அங்கே அவங்க செஞ்ச, அதாவது அப்படி ஒரு பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா, தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர்றதாங்க. எந்த ஒரு ரீசனுக்காக மருத்துவத்துறையை விட்டுட்டு அரசியலுக்கும் சமூக பணிக்கும் வந்தாங்களோ அந்த ஒரு நோக்கத்தை அவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை அவங்க வந்து கொண்டு வந்தப்போ அவங்களுக்கு எதிராக எத்தனையோ எதிர்ப்புகள், கேலிகள், அவதூறுகள் எல்லாமே வந்ததுங்க. ஆனால் முத்துலட்சுமி அவர்கள் கொஞ்சம் கூட பயந்து பின் வாங்கலைங்க. பெண்களோட சுதந்திரமும் அவங்களுடைய மாண்பும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக பேசினாங்க. பல ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு அந்த சட்டம் வந்து நிறைவேறினதுங்க. தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைச்சதுங்க. அது மட்டுமே இல்லாமல் பெண்களுக்குன்னு பிரத்யேகமான சில விஷயங்கள், சில அமைப்பை தொடங்கி அவ்வை ஹோம் அந்த மாதிரி வந்து தொடங்கி ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி அளித்து அவங்கள வந்து கைப்பிடித்து தூக்கிவிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787707.8. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு நீங்கள் கட்டாயமாக ஓட் பண்ணலாங்க. நீங்கள் ஓட் பண்ண வேண்டிய நம்பர் நம்ம நிலைய எண் 9787707.8. பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பிறந்த தினம்ங்க. பெண்களுக்காக போராடின ஒரு மகத்தான ஒரு பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்கள தன்னுடைய மருத்துவ பணி, அந்த பணியை விட்டுட்டு பெண்களுக்காக போராடுறதுக்காக சமூக பணிக்குள்ளார வந்து ஒரு கட்டத்தில் எம்எல்ஏவாகவும் அதே நேரத்தில் சட்டமன்ற துணைத் தலைவராகவும் ஆகிறாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக சமூக பணிக்குள்ளார வந்தாங்களோ, தேவதாசி முறை ஒழிப்பு அந்த ஒரு சட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டே வரும்போது தன்னுடைய சொந்த தங்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. அந்த சோகம் முத்துலட்சுமி அவர்களை வந்து ரொம்ப யோசிக்க வைக்குதுங்க. தன்னுடைய தங்கைக்கு வந்த இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற புகழ்பெற்ற அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் உருவாக காரணமாக இருந்தது அவங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆரம்பத்தில் சின்ன குடிசையாக தொடங்கப்பட்ட அந்த மருத்துவமனை இன்றைக்கி உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதற்கு பின்னால் டாக்டர் முத்துலட்சுமியுடைய கண்ணீரும் உழைப்பும் அவங்களுடைய கருணையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெண்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் மட்டுமே வாழ்ந்த மாமனிதர் அப்படின்னு கூட அவங்க வந்து சொல்லலாம். 1968 அவங்க வந்து இறக்குறாங்க. ஆனால் அவங்க விதைச்ச விதை இன்றைக்கு வரைக்குமே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பெண்கள் படித்து உயர்ந்து ஒரு மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிறதுக்கும் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி போன்றவர்கள் அவங்க செஞ்ச போராட்டங்கள் இதெல்லாம் தாங்க காரணம். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், எவ்வளோ தடைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கு கூட இருக்குது பெண்கள் படிக்கிறதுக்கும் வெளியே போகிறதுக்கும் நிறைய கிராமங்களில் அந்த தடைகள்லாம் வந்து இருக்குங்க. நினச்சி பாருங்கள், ஒரு அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி 1990s அந்த ஒரு காலகட்டங்களில் 1986 பிறக்கிறாங்க. அவங்க வளர்ந்த ஒரு காலகட்டங்கள்லேயே அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க. அதை கடந்து பல பேருக்கு ஒரு வழி செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேர்களே.